ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ பிராபவ வருடம் ஆணி திங்கள் 11ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது.

ഇനി കുറളമുദം അധികാരം 108. കയമൈ കുറളൻ 2. നന്ദി അറിവാരിൻ കയവർ തിരുവടയാർ நெஞ்சத்து அவலம் இலர் மென்மக்கிளை விட கீழ்மக்கள் சிறப்புடையவர்கள். ஏனெனில் கீழ்மக்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலையை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி கே திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ வெண்குஷ்டம் விழிப்புணர்வு தினம் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். வனவியல் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

காலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ். புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து. புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3 பருவம். நிறைவாக ஞான அமுதம். மன வழக்கிலை பயிற்றுனர் பி சுதா அவர்களின் வழங்கும் தகவல்கள் ஆகவே இடம்பெறும். 8:15 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பெஸ்ட். வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 உதகை உலக சந்தையின் காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். காலை 10:00 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம் நேர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கெட்டவை நேர் விருப்பம். தலைப்பு மனதில் நிற்கும் நகைச்சுவையான சம்பவம் ஒன்று. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமிழர் நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பிழை. நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவருடான நேர்முகத்தின் 6 பகுதி.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாழை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடலின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதுகமலு வடுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாலம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடுகள் வளர்ப்பு குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் விவசாயி பசுவராஜ் அவர்கள், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சம் அகன இடம்பெறும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தால இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாலம், 9:30 நாடகமலர், 10:00 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள், 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi chaired the 52nd meeting of Pragati, the ICT-enabled multimodal platform for proactive governance and timely implementation at Seva Tirth in New Delhi yesterday. During the meeting, Mr. Modi reviewed four major infrastructure projects in the road, power, industrial corridor and metro rail sectors across four states, involving an investment of around 30,000 crore rupees. The Prime Minister stressed that delays in infrastructure projects lead to cost escalation and deprive citizens and industries of timely benefits. He directed the concerned ministries and state governments to resolve bottlenecks in a mission mode and ensure close monitoring of project implementation. Mr. Modi underlined the need for clear accountability, faster response mechanisms, and stronger coordination among law enforcement agencies, banks, and digital platforms. House-to-house enumeration of Special Intensive Revision or SIR of electoral rolls is set to start in Delhi from the 30th of this month. In this regard, the Chief Electoral Officer or CEO of Delhi chaired a meeting with the representatives of political parties regarding SIR in New Delhi yesterday. The CEO office said representatives of various political parties including Bharatiya Janata Party, Aam Aadmi Party and Indian National Congress attended the meeting. The CEO informed them about the main objective of SIR. No eligible citizen is left out while no ineligible person is included in the electoral roll. Samvidhan Hatya Divas is being observed today. It serves as a reminder of what happened when the Constitution of India was trampled over on 25th June 1975. It is also a day to pay homage to each and every person who suffered due to the excesses of the emergency. On this day in 1975, the emergency was declared amid growing political unrest and judicial developments that had undermined the legitimacy of the government led by the then Prime Minister Indira Gandhi. Following the proclamation, several constitutional safeguards were suspended. The Ministry of Culture is organizing the closing ceremony of year-long programs in New Delhi today, marking the completion of 50 years since the imposition of the emergency. The Department of Rural Development will organize a national workshop on leveraging AI in rural development in New Delhi today. The Ministry of Rural Development said that the day-long event will serve as a collaborative platform to align cutting-edge technological innovations with grassroots developmental needs of rural India. Key stakeholders like Niti Aayog, the India AI Mission, leading industry consultancies, technology startups, academia, and knowledge partners will deliberate on the transformative potential of artificial intelligence in accelerating rural development outcomes. Prime Minister Narendra Modi has congratulated Armenia's Prime Minister Nikol Pashinyan and his party on their victory in the recently held parliamentary elections. Mr. Modi received a call from his Armenian counterpart yesterday. Prime Minister Modi thanked him for facilitating the evacuation of Indian nationals stranded in Iran following the recent developments in West Asia. In a social media post, Prime Minister Modi said they reaffirmed the shared commitment to further strengthen the warm and multifaceted partnership between India and Armenia across key sectors. In men's cricket, a two-match multi-day series between India A and Sri Lanka A will begin at the Gaul International Stadium in Sri Lanka this morning. The match will begin at 10 a.m. Both four-day test matches of the series will be played at the same venue. Dhruv Jurail leads the India A side. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led Women in Blue are currently placed second in the group, while Bangladesh are placed fourth due to lower net run rate. And Hockey India has announced the 24-member Indian Junior Women's Squad for the Exposure Tour of the United Kingdom from 5th to 14th of next month. Under its new coach Tim White, the team will play seven matches across Scotland and England as part of its preparations for the upcoming international competitions, including the Junior Asia Cup. The young squad will be led by captain Khaidam Shelema Janu. During the 9-day exposure tour, Indian team will play two matches against Scotland senior women's team and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
4: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறுமில்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது?

0: எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள், ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVP அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டி தரும் மிகவும் முக்கியமான தொழில்களில் ஒன்று கால்நடை வளர்ப்பு. கால்நடை வளர்ப்புல பல்வேறு பிரிவுகள் இருந்தாலுமே செம்மறியாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரிவாக கருதப்படுகிறது. செம்மறியாடு எப்படி வளர்க்கணும், அதில் என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தன்னுடைய அனுபவங்களின் மூலம் நம்முடன் பல்வேறு பயனுள்ள விஷயங்கள் பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி பசவராஜ் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரலம் 4 கிராம் கிலோ அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோ கொண்ட விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துருவு மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான் ரானிலிஃப்ரேல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகள் நீளம் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயட் 2 மில்லி, லிட்டர் அல்லது தயாமீதிக்ஸம் 0.2 மில்லி கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மோசமான வடிகால் மற்றும் பருவமழையால் வாய்க்காலில் தண்ணீர் தேங்கலாம். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்புகளை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின்போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வான உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: இந்தியாவில் வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கான முதன்மை சட்டமாக வன உயிரின பாதுகாப்பு சட்டம் என்பதை 1972 வைல்டு லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் என்பதை ஏற்படுத்தினார்கள். தற்போதைய நிலவரப்படி இச்சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மிக முக்கியமான திருத்தம் வனவிலங்கு பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2022 ஆகும். இது April 1 2023 முதல் நாடு முழுவதும் முழுமையாக நடைமுறைக்கு வந்துள்ளது. தற்போது அமலில் உள்ள வன உயிரின சட்டங்களின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று சொன்னால், இந்த சட்டத்திலே 6 முக்கிய அட்டவணைகளை இணைத்திருக்கிறார்கள், அதாவது ஷெட்யூல்ஸ் உள்ளனது. தற்போது அவை 4 அட்டவணைகளாக குறைக்கப்பட்டு எளிமையாக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையிலே புலி, சிங்கம், யானை போன்ற மிக கடுமையான பாதுகாப்பு தேவைப்படும் மற்றும் அழியும் ஆபத்திலுள்ள விலங்குகளை வேட்டையாடினால் மிக உயர்ந்த தண்டனைகளை அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதேயாகும். காரணம், இன்றைக்கு பல்வேறு வன உயிரினங்களை நாம் பாரிப்பதற்கே அரிதாக வந்து கொண்டிருக்கிறது. பல உயிரினங்கள் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டது. உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே உள்ள அனைத்து வனங்களிலும் காணப்பட்டிருக்கிற, சாதாரணமாக காணப்படுகிற பல வனவிலங்குகள் இன்றைக்கு பார்ப்பதற்கே அரிதாகி கொண்டு வருகிறது. சில அழிந்தும் விட்டன, சில அழியக்கூடிய சூழ்நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று ஒரு சூழ்நிலையிலே வருங்கால சந்ததிகள் இந்த வனவிலங்குகளை பார்ப்பதே மிக மிக அரிதாகவும், சில நேரங்களில் பார்க்கவே முடியாது என்கின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதற்காக பிரத்யேகமாக ஷெட்யூல் என்று சொல்லப்படுகிற அட்டவணையை ஏற்படுத்தி, அந்த அட்டவணை மூலமாக ஷெட்யூல் 1 என்கின்ற இந்த முதன்மை அட்டவணையில் மிக கடுமையான பாதுகாப்பு தேவைப்படும் மற்றும் அழியும் ஆபத்திலுள்ள விலங்குகளை வேட்டையே ஆடக்கூடாது, அப்படி வேட்டையாடினால் மிக அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை 2023 மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று இரண்டாவது அட்டவணையாக ஷெட்யூல் 2 என்று சொல்லப்படுகின்ற இந்த அட்டவணை மூலமாக ஓரளவிற்கு பாதுகாக்கப்பட்ட பிற விலங்கினங்கள், அவற்றை நாம் கட்டாயமாக பாதுகாக்க வேண்டும். அவை ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இன்னும் மேம்படுத்தப்பட்ட முறையிலே அவைகளுக்கு

0: நல்ல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த அட்டவணை தெரியப்படுத்துகிறது. மூன்றாவது அட்டவணையாக ஷெட்யூல் 3 என்று சொல்லப்படக்கூடிய இந்த அட்டவணையிலே சாகுபடி மற்றும் உடைமைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தாவர இனங்கள், அதாவது வைல்ட் லைஃப் புரொட்டெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்திலே வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் வனத்திலே உள்ள பல்வேறு விதமான தாவரங்கள், அதாவது மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய தாவரங்கள், மிக அரிதான காணப்படுகின்ற தாவரங்கள், மூலிகை மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் மற்றும் பல்வேறு வகையான மரவகைகள், செடி வகைகள் போன்ற அனைத்து தாவரங்களையுமே பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை வன உயிரின
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின்போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக அர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா அர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1.47 கோடி பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர்வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனத் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனத் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1.6646 லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். குட் மார்னிங் நிலகேஷ் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில்

0: நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கனத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
0: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
0: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

சாங்கியின் கூர்மையான அம்பை குறிவைத்து எய்துவது போல தன் முதல் கேள்வியை தொடுத்தான். உலகம் உள்ள பொருளாக சொல்லப்பட்டது. தானே தோன்றி தானே அழியப்போகிற உலகத்துக்கு முதற் காரணமே போதுமே. நிமித்த காரணமாக ஒரு செய்பவன் எதற்கு? இந்த கேள்வியிலும் அவன் தோற்றத்தில் இருந்தாற்போலவே மிடுக்கு இருந்தது. இளங்குமரன் தெளிவான முறையில் அவனுக்கு மறுமொழி தந்தான். செய்வோர் இல்லாமல் வினை செய்யப்படுவது முடியுமோ? செய்பவன் செய்து உண்டாக்கிய பின்புதானே பொருள் உள்ளதாகும். உத்தேசம் பண்ணிக்கொள்ளாமல் இலக்கணம் பண்ணுவது தர்க்கத்தில் குற்றமல்லவா? நான் மலடியின்ற மகன் என்பது போல உத்தேசமும் இல்லாமல் இலக்கணமும் இல்லாமல் வீணான வார்த்தைகளை சொல்கிறீர்களே. உள்ளதை உள்ளதென்று உணரும் அறிவுக்கு உபலத்தி என்று பெயர். இல்லதை இல்லதென்று உணரும் அறிவுக்கு அனுபலத்தி என்று பெயர். கண்முன் தெரிகிற உலகத்தை உபலத்தியாக உணரும் நாம் அதற்கு செய்தவன் உண்டு என உணர்வதே நியாயம். செய்யப்பட்ட பொருள் உபலத்தியாகும் போது செய்தவன் மட்டும் அனுபலத்தியாவது எப்படி பொருந்தும்? பொருந்துமானால் வாக்கிய பேதம் என்னும் குற்றமுடைய பேச்சை நீங்கள் பேசுகிறீர்கள். கவிகள் அலங்காரத்துக்காக வாக்கிய பேதம் செய்யலாம். தருக்கத்தில் சிறு சொல்லுக்கும் மதிப்பதிகம். நெருப்பு காய்வது போல் நெருங்காமலும் விலகாமலும் சொல்லை அளவாக தொடுத்து வாதிட வேண்டும். ஒளியைக் கண்டு உணர்வது உபலத்தி, இருளைக் கண்டு உணர்வது அனுபலத்தி. ஆலம் பழத்தின் அளவுள்ள சிறு நெருப்பை கொண்டு ஏழு எட்டு வேள்வி குழிகளில் பெருநெருப்பை வார்க்க முடிவது போல தருக்கத்தில் சிறு சொல்லுக்கும் பெரும்பயன் விளைய வேண்டும். சிறியதிலிருந்து பெரியவற்றை பயனாக விளைத்து காட்ட வேண்டும். இதை கேட்டு சாங்கியன் சிறிதும் அயரவில்லை. தனது அடுத்த கேள்வியை தொடுத்தான். நீர் தன்மேல் உருண்டு அலைந்து ஆடினாலும் நான் பற்றின்றி தாங்கியிருக்கும் தாமரையிலை போல் புத்தி ஐம்பொறிகள் வழியாக நுகர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும். புத்திக்கும் அப்பால் வேறொருவன் எதற்கு? உமது கேள்வி நன்றாயிருக்கிறது. அழகாக பதில் சொல்ல முடியாதவர்கள் கேள்விகளையாவது அழகாக கேட்க முடியும். சாங்கியராக இருந்த நீர் அறிந்தது அழகாக கேள்வி கேட்கும் அறிவு ஒன்றுதான் போல் இருக்கிறது. ஆன்மா ஒன்றித்து நின்று காட்டாவிடின் புத்தியும் ஐம்பொறிகளும் நுகரமாட்டா என்பதை நீர் தெரிந்து கொள்ளவில்லையா? உமக்கு கண்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு பார்க்கும் ஆற்றலும் இருக்கின்றது. ஆயினும் செறிந்து மண்டிய இருளில் உம்முடைய கண்களால் ஏன் எதையும் பார்க்க முடிவதில்லை? கண்களும் பார்க்க ஆற்றலும் தவிர உம்முடைய விழிகளையும் காணும் ஆற்றலையும் நீர் காண வேண்டிய பொருளோடு ஒன்றிப்பதற்கு அவற்றின் வேறாகிய ஒளியும் வேண்டுமா இல்லையா? மேலே என்ன கேட்பதென்று தயங்கிய சாங்கியின் விழித்தான். ஆனால் இன்னும் ஏதோ கேட்பதற்கு அவனுடைய உதடுகள் மட்டும் துடித்தன. அதற்குள் கூட்டத்தில் இளங்குமரனை புகழும் வெற்றி குரல்கள் முழங்க தொடங்கிவிட்டன. கொடியும் மிடுக்கான பார்வையோடு கூடிய முகமும் தாழ திரும்பி நடந்தான் சாங்கியன். அப்போது கூட்டத்தில் ஏதோ பரபரப்பு ஏற்பட்டது. யாரோ வழி விலகிக் கொண்டு உள்ளே வருவதற்கு முயல்வது போல தோன்றியது. இளங்குமரன் பார்த்தான். இரண்டு மூன்று பெண்களும் அவர்களுக்கு பின்னால் பெரிய கூடையை சுமந்து கொண்டு யவன பணியாளன் ஒருவனும் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். அருகில் வந்ததும் அவர்கள் யாரென அவனுக்கு தெரிந்தது. பட்டினப்பாக்கத்து பெருமாளிகை பெண்கள். ஒரேவிதமான கோலத்தில் விளங்கிய இருவரில் ஒருத்தி சுரமஞ்சரியாகவும் இன்னொருத்தி வானவல்லியாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் அனுமானித்தான். மூன்றாவதாக கடைசியில் வந்தாள் வசந்தமாலை. அவர்களுடைய அழகு அலங்கார ஒளியினாலும் அவர்கள் பரவவிட்ட மனத்தினாலும் கூட்டமே அவர்கள் பக்கம் கவரப்பட்டது. இளங்குமரன் மட்டும் சலனமின்றி நின்றான். மூன்று பெண்களும் அவனுக்கு மிக அருகில் வந்து தலை தாழ்த்தி அவனை வணங்கினார்கள். மூவரிலும் முதலில் நின்ற பெண் வணங்கியபடியே நிமிர்ந்து, என்னை தெரியவில்லையா? நான் தான் சுரமஞ்சரி என்று மெல்லச் சொன்னாள். சலனமின்றி நின்ற இளங்குமரன், நேற்று நீங்கள் வானவலியாக இருந்தது மெய்யா? இன்று நீங்கள் சுரமஞ்சரியாக இருப்பது மெய்யா? இரண்டில் எது மெய் என்று பதறாமல் கேட்டான்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனிதருள் வேறுபாடு ஏன்? அடுத்தது நட்பு. மனிதனுடைய ஒரு வளர்ச்சிக்கு அல்லது அமைப்புக்கு இவ்வளவும் தாண்டி ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பவசமாகவோ அவன் வேண்டி விரும்பியோ பெற்ற நட்பும் காரணமாக இருக்கின்றது. நட்பு என்றாலே ஒருவருக்கொருவர் குணாதிசயங்களை, கலைகளை அல்லது மற்ற தன்மைகளை செலுத்திக் கொள்வது அல்லது உதவிக் கொள்வது என்றபோது, ஒரு விகிதாச்சார அளவிலே ஒருவன் எந்த துறையிலே எந்த அளவிலே இருந்தாலும் நட்பின் மூலமாக

ஆயிரக்கணக்கான நட்பின் ஆழத்தினால் மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்ந்தும் ஒத்தும் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கை நலனை மேம்பாட்டை இன்னொருவர் பெற முடியும். அதேபோல ஒரு வீழ்ச்சியை கூட இன்னொருவர் பெற முடியும். குடிப்பழக்கமே இல்லாத ஒருவர் தீவிர குடிப்பழக்கம் உடையவர்களிடம் நட்பு கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே யாருடைய மனம் வலுவாக இருக்கிறதோ உயர்ந்து இருக்கிறதோ அதை பார்த்தும் பழகியும் கொள்ளலாம். குடிப்பழக்கம் உள்ள ஒருவரிடம் சேர்ந்ததில் என்னப்பா நீ கூட வர்றியா என்று கேட்டால் இல்லை நான் வரமாட்டேன் என்று அதற்குரிய காரணம் சொல்லி விளக்கி தன்னுடைய உறுதிப்பாட்டை இவர் வெளியிடுகின்றார். இரண்டு நாள் மூன்று நாள் அவர் அழைத்து பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒன்று நட்பு விட்டு போய்விடும், இல்லை என்றால் அவரோடு நட்பு ஓங்கி இருக்குமே ஆனால் அவருக்கு சிந்தனை வந்துவிடுகிறது. நாம் ஏன் உடல் நலனை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? நண்பர் இந்த அளவிலே எவ்வளவு செம்மையாக இருக்கிறார், இதுபோல நாமும் இருக்கக்கூடாதா என்ற எண்ணம் வருகின்றது. ஒரு தடவை எண்ணிவிட்டால் அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து அந்த எண்ணம் செயலாகும் வரையிலே கொண்டு செல்லக்கூடியதுதான் மனிதனுடைய ஆற்றல். விளைவாக அவரும் ஒரு நாள் கூடியை விட்டுவிடுவார். அவ்வாறல்லாது இவர் சிறிது சலனப்பட்டு சரி நண்பர் கூப்பிடுகின்றாரே என்று போனால் அங்கே குடிப்பழக்கம் என்ற பள்ளத்தில் விழுந்து விடுவார். இவரும் குடிகாரனாக மாறிவிடுகின்றார். இதேபோன்று அரசியல், சினிமா, விஞ்ஞானம், மெய்ஞானம் இவையும் நட்பினால் உருவாகி அதற்கேற்ப வளம் பெறுவதுண்டு. இப்படி நட்பினாலே மனிதன் உயர்வதும் உண்டு, தாழ்வதும் உண்டு. அடுத்தது சந்தர்ப்பம். வினைப்பயனால் மனிதனுக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் பிரபஞ்ச களத்திலே பதிவு செய்யப்பட்டு அங்கிருந்து அவன் செய்த வினைக்கேற்ப பயன் வருகிறது. அதைத்தான் வான்காந்த களம் என்று சொல்கிறோம். வான்காந்த களம் என்ற ஒரு பெரிய இயற்கை கம்ப்யூட்டரில் ஒவ்வொருவரும் கொடுத்தது வாங்கியது எல்லாமே காந்த அலை திவலைகளாக பதிவாகியிருக்கும். அந்தந்த காலத்தில் மனிதனுக்கு தெரியாமலேயே இவன் மனக்கதவை தட்டி நன்மையாகவோ தீமையாகவோ வரும். இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பார்கள், அதிர்ஷ்டம் என்றும் சொல்வார்கள். அடுத்தது ஆராய்ச்சி. ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி என்பது அவசியம். ஒரு மெய்ஞான விஞ்ஞான உண்மையை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே கேட்டுக்கொள்வது இன்ஃபர்மேஷன். அதில் ஆழ்ந்து சிந்தித்து பொருள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது கன்ஃபர்மேஷன் ஆகிறது. அப்போது நம்மிடத்திலே ஒரு மாற்றம் வருகின்றது, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், தம் அறிவின் தன்மையாக மாறுகின்றது. ஒவ்வொரு துறையிலும் ஒரு மனிதன் எந்த அளவு சிந்தனையை செலுத்தி ஆராய்ச்சி செய்கின்றானோ அந்த முறையிலே அந்த அளவிலே அவனுடைய கருத்து, அவனுடைய குணம் ஆகியவை மற்றவரை விட வேறுபடும். அடுத்தது பழக்கம். பழக்கம் என்பது நாம் இதுவரை நம் புலன்கள் வழியே சென்று பழகி வந்த ஒன்று. தன்முனைப்பு விட வேண்டும் என்று சொல்கிறோம். யாரையும் பற்றி புறம் பேசல், ஆதிக்கம், வற்புறுத்தல் செய்யக்கூடாது என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பழக்கங்களிலிருந்து விடுபட்டு விட்டோமா? சினம் விட வேண்டும் என்று ஒரு பயிற்சி பழகுகிறோம். அந்த பயிற்சியை பற்றி முதலில் படிக்கிறோம். சரி, இது நன்றாக இருக்கிறது, பழகுகிறோம் என்று பழகுகிறோம். ஒரு பத்து நாள் பழகிவிட்ட பிறகு ஏதோ ஒரு நாள் செயல்முறையிலே தோல்வியடையக்கூடும். இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனிதன் பிறகு வெற்றி பெற முடியும். மாறாக தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இது யாரால் முடியும், அன்றைக்கு சொன்னார்கள் அதுபோல நானும் செய்து பார்த்தேன் அதனால் ஒன்றும் பயனில்லை என்று நினைத்துவிட்டால் போயிற்று. பழகி பழகி வரத்தான் பழக்கத்தினால் மனிதன் நல்லவனாக மாறுகிறான். பின் அதுவே இயல்பாய் போய்விடுகின்றது. அதுதான் நியதி. தவறு செய்பவர்களில் பெரும்பாலோர் அது சரி என்றுதான் எண்ணுவார்கள். இதுவே அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. இதனாலும் மனிதர்களுக்குள் வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அடுத்தது வழக்கம். வழக்கம் என்று சமுதாயத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நீதி. நம் நாட்டில் நிறைய ஜாதி மதங்கள் உள்ளன. ஒவ்வொரு சமுதாய அமைப்பிலும் ஒவ்வொரு முறையான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பின்பற்றப்படுகின்றன. இந்த சடங்குகளை மீறி சென்றுவிட்டால் சமுதாயம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. உதாரணமாக திருமண சடங்கிலே ஒருவன் சகோதரி மகளை மணந்து கொள்ளலாம், இன்னொரு சமுதாயத்திலே சகோதரி மகளை மணந்து கொள்ள முடியாது.

0: சகோதரன் மகளை தனது மகனுக்கு மணந்து கொள்ளலாம். ஒரு சமுதாயத்தில் கற்பு நெறி என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது. சில நாடுகளில் அதை பற்றி அதிகமாக கவலைப்படுவதில்லை. இப்படி ஒவ்வொரு முறையிலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நியதி வழக்கங்கள் எனப்படுகிறது. இந்த வழக்கங்களுக்கு ஏற்ப மனிதர்கள் வேறுபட்டு நிற்கின்றார்கள். அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காத நன்மையே செய்கின்ற ஒன்றே ஒழுக்கம் எனப்படும். இதனாலும் ஏழு சம்பத்துக்களிலும் மாற்றம் ஏற்பட்டு மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டாகிறது. கருவமைப்பு முதலான இந்த 16 அமைப்புகளிலே எந்தெந்த இடத்திலே எந்த அளவுக்கு எது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறதோ இல்லாமல் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு இந்த 7 சம்பத்துக்களிலே வித்தியாசம் இருக்கும். இப்படி இயற்கையை நாம் உணர்ந்து கொள்வோமே ஆனால் இப்பொழுது எனக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அந்த வேறுபாடு எவ்வாறு உண்டாகிறது என்று கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக தெரிந்துவிடும். அந்த வேறுபாடுகளில் எவற்றை நீக்க இயலும் எவற்றை நீக்க இயலாது என்று தெரிந்து முடிந்ததை நீக்கிவிடலாம், நீக்க முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளலாம். உதாரணமாக கருவமைப்பு காரணமாக தந்தையும் குள்ளம், தாயாரும் குள்ளம், நானும் குள்ளமாக இருக்கிறேன். இப்போது நான் குள்ளமாக பிறந்துவிட்டேனே என்று வருந்திக் கொள்வதில் ஏதேனும் பயனும் உண்டா? அதற்கு மேல் சிறிதளவு உயரம் வேண்டுமானால் அதற்குரிய உடற்பயிற்சி, அதற்குரிய விளையாட்டுக்கள், உணவு இவற்றை பழகி கொஞ்சம் நீட்டிக்கொள்ளலாம். ஆனால் அப்படியே முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியுமா, 6 அடி உயரமாக முடியுமா என்றால் முடியாது. இதை உணர்ந்து கொண்ட பிறகு அதிகமாக வருத்தம் இருக்காது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

0: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டும் வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
1: யோகான்றதும் தியானம்ன்றதும் ரெண்டு ஒரே விஷயத்துல இருந்து வர்றதுதான். யோகா அப்படின்றது நம்மளோட வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம். அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், சத்தியாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இந்த எட்டு நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானன்றதும் யோகாசனன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்துருக்கு. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய எட்டு நிலைகள் அது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலை வழிவகுக்கக்கூடிய எட்டு நிலைகள்.
0: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோக முறை, தினசரி வீட்டுல இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: பொதுவா நான் இப்ப சொன்ன எட்டு நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா, இயமம் நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இந்த இயமம் நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசான் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும்போது அமைதியா, பொறுமையா, நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி. ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
0: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல, காற்றோட்டமான வெட்ட வெளியில, வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
0: சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்?
1: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்ப நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மள செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்பவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
0: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும்.
1: நிச்சயமா
0: அந்த செயல்பாட்டுல கவன சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவன திறனை அதிகரிக்குது?
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவன சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறையை வச்சுக்கிறதுல, ரிலாக்ஸான வாழ்க்கை முறையை வச்சுக்கிறதுல நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதைகள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த எட்டு நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யேக

0: தாரணம். பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி ஒரு மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்ப உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
1: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மனநலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் மனதுல சொல்லிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
2: பொதுவா 45 to 55 வயதுக்குள்ள, இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
1: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
2: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடைகிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து கெடுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமா அந்த எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடைகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
1: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இத வந்து எப்படி யோகா மற்றும் தியான முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
2: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும், விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம், கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணுக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள். அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ வந்து வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவி செய்யும்.
1: இப்போ அந்த மாதவிடாய் நிறைவு அப்படின்னும் போது பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படிலாம் அவங்களை பராமரிச்சுக்கலாம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் இ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும், காலையில நேரமா எழுந்திருக்கிறதும், சுவாச பயிற்சிகள் செய்யறதும் அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்திருக்கிறது, அந்த காஃபி டீ இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கருவேப்பிலைச்சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூசஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இத வந்து ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இந்த மாதவிடாய் நிறைவு, மெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து இயற்கையான ஒன்று, ஆனா யோகா மற்றும் தியானம் இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
2: நன்றிங்க.
1: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும். இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம், கொடைக்கானல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ரெட்ரோ ராகங்கள்.
1: காலை 9:10 க்கு

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்லை, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவை தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் செலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அந்த பக்குவம் வந்துட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலையிலாம். கத்திரிக்காய் 44 முதல் 66 வரை, வெண்டைக்காய் 36 முதல் 52 வரை, தக்காளி நாட்டு ரகம் 25 முதல் 36 வரை, தக்காளி ஆப்பிள் ரகம் 35 முதல் 45 வரை, அவரை 58 முதல் 60 வரை, பூசணிக்காய் 15 முதல் 21 வரை, பச்சை மிளகாய் 37 முதல் 53 வரை, சின்ன வெங்காயம் 50 முதல் 70 வரை, பெரிய வெங்காயம் 29 முதல் 41 வரை, தேங்காய் 36 முதல் 52 வரை, மாங்காய் 21 முதல் 29 வரை, வாழைக்காய் 37 முதல் 53 வரை, உருளைக்கிழங்கு 37 முதல் 53 வரை, கேரட் 37 முதல் 47 வரை, பீட்ரூட் 33 முதல் 47 வரை. முட்டைகோஸ் 25 முதல் 35 வரை, பட்டாணி 120 முதல் 160 வரை, வெள்ளைப்பூண்டு 140 முதல் 180 வரை, இஞ்சி 130 முதல் 170 வரை, பீன்ஸ்கள் 50 முதல் 70 வரை, புரோக்கோலி 84 முதல் 116 வரை, கருவேப்பிள்ளை 29 முதல் 41 வரை, கொத்தமல்லி 58 முதல் 82 வரை, புதினா 42 முதல் 58 வரை, கீரைகள் 50 முதல் 70 வரை.

இனி பழ வகைகள். கொய்யா 66-94 வரை, பப்பாளி 37-53 வரை, மாதுளப்பழம் 191-230 வரை, வாழைப்பழம் 33-47 வரை, ஆப்பிள் 220-260 வரை, ஆரஞ்ச் 130-170 வரை, சாத்துக்குடி 90-130 வரை, அன்னாசி பழம் 66-94 வரை.

முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாகி நிற்கும். ஆசை வந்தாட நான் ஆடை பந்தாட காதல் கொண்டாட கையோடு கொத்தாட முல்லைக்கொடி அழிவிட்டு.

சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அதை சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

பாட நினைக்கிறேன், பாட முடியலையே, திங்க நினைச்சதை திங்க முடியலையே, சுதந்திர காத்து பார்க்க முடியலையே, சம்சாரம் சொல்லை தாங்க முடியலையே.

இத்துடன் ரெட்ரோ ரகங்கள் நிறைவு பெறுகிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग उमंग उमंग उमंग, उमंग।
2: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
3: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
2: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
3: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
2: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
3: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான்னு யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
2: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
3: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 100,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
2: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: இளமை உலகம். இன்றைய இளமை உலகம் நிகழ்ச்சியில்
2: You are listening to All India Radio. This is Trinity Youth presenting today's program. I am Ms. Sarah Hannibal, Associate Security Engineer and Youth Convener.

0: ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிருங்க, என்ன டாபிக் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பேச போறீங்க?
1: எனக்கு பிடிச்ச டாபிக் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் கேக். நான் அதை பத்தியே பேசிடுறேன்.
0: நீ பேசும்போதே தெரியுது சாக்லேட்டும் சரி கேக்கும் நிறைய சாப்பிடுங்க. உண்மையா போய்யா?
1: அது உண்மைதான், ரொம்ப நிறைய சாப்பிடுறேன்.
0: கேக்ல எந்த பர்டிகுலர் கேக் ரொம்ப பிடிக்கும், என்ன சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அது எப்போதுமே ஊட்டியோட ஸ்பெஷாலிட்டி ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்ன்ற வேர்டே எனக்கு பிடிக்கும், அதனால எந்த கேக்னாலும் ஓகே தான்.
0: சரி, சாக்லேட் வந்து சாதாரணமாக ஃப்ரிட்ஜ்ல இருந்து வச்சு சாப்பிட்றது ரொம்ப விரும்புவாங்க, இல்லை ஐஸ்கிரீம் சேர்த்து அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்றதுக்கு முடியுமா?
1: சாக்லேட்ஸ் வச்சே கேக் பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கேக் பண்ணலாம் அப்படின்னா பண்ணியிருக்கீங்களா, இல்லை நான் அம்மா சமைச்சு கொடுத்ததை வாங்கி சாப்பிட்ருக்கீங்க?
1: சமைச்சு கொடுத்ததை வாங்கி சாப்பிட்ருக்கேன்.
0: அப்போ அதை பற்றி பேச போகிறீங்க, ஓகே, வில் வெயிட் அண்ட் சி. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் அனு கீர்த்தனா, நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பேச போகிறேன்.
0: அப்போ ரேடியோ பற்றி பேசுறது இல்லையா?
2: ரேடியோ பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்.
0: ஆர்கானிக் ஃபார்மிங் அப்போ 20 டாபிக் கொடுத்தோம், ஏன் அதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்?
2: ஏன்னா நான் படித்தது வந்து பாட்னி, ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்தேன். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னாலே வந்து நேச்சுரலாக நம்ம வந்து பிளான்ட்டு க்ரோ பண்ணுறது தான், ஸோ அதனால் ஆர்கானிக் ஃபார்மிங்.
0: நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதான் சாதாரண கேள்வி தான். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னால் எதை சொல்லுவோம்?
2: கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம பிளான்ட்டு க்ரோ பண்ணுறது தான் ஆர்கானிக்.
0: கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்க, ஆனால் தப்பான, அதாவது கரெக்டான பதில் சொல்கிறீங்க. நான் கேட்ட கேள்விக்கான பொருத்தமான ஆன்சர் கிடையாது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படின்னா என்ன? அது
2: மாட்டோட கவுடங், அதுக்கப்புறம் அது மாடு ரொம்ப அவசியம், அதோட கவுடங் வந்து ரொம்ப
0: ரொம்ப அவசியம். ஓகே, அப்போ நீங்கள் அதை பற்றி நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வீட்லேயோ இல்லைனா வெளியிலையோ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
2: இல்லை.
0: பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பண்ணு ஃப்யூச்சரில் பண்ணுவீங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அனுசுப்ரியா.
0: அனுசுப்ரியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் பிகாம் சிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து
0: ஏன் படிக்கிறீங்க?
2: நம்மளோட நாலேஜ் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக.
0: அப்போ வேலை வேண்டாம்,
2: வேலை கண்டிப்பாக வேண்டாம்.
0: நீங்கள் என்ன டாபிக், 20 டாபிக் கொடுத்தேன், என்ன டாபிக் பற்றி
2: பேசுவேன்? நான் வந்து இம்பேக்ட் ஆஃப் ஏஐ பற்றி பேசுவேன், அதில் வந்து என்னென்ன கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
0: பேச போகிறீங்க.
2: இல்லை,
0: ஓகே, நீங்கள் உங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள்.
3: என் பேர் ரிஜாய்ஸ் தேன்மொழி, நான் எம்காம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் முடிச்சிருக்கேன்.
0: முடிச்சிருக்கீங்க, ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லைனா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆல்ரெடி ஒரு ஜாப் போயிட்டு இருந்தேன், ஸோ அது எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி.
0: ஓகே, இப்போது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பிஸ்னஸ் பண்ணும்போதே அது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கமும் இருக்கும், சிலருக்கு வந்து அது ஒரு லைஃப் ஸ்கில்லாக எடுத்துகிட்டு இதை ஒரு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டில் நான் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா?
3: அக்கௌண்ட்ஸில்
0: இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
3: ஓ,
0: அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுனால பிஸ்னஸும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகலாம் அப்படின்ற ஐடியாவா? நான் சொல்கிறது கரெக்டா?
3: கரெக்ட்.
0: நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க.
4: நான் ரூத் வினிஷியா, பிஎஸ்சி சைக்காலஜி செகண்ட் இயர். அவங்கள சரியான வழியில் நடத்துறது, அதனால அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை.
0: சைக்காலஜி படித்தோன்னா என்ன செய்ய போகிறீங்க?
4: ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாகவும் இல்லைன்னா தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி.
0: ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம்?
4: ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கும். டிப்ரெஷனுன்றது அது 6 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அது தட் இஸ் கால்ட் டிப்ரெஷன்.
0: சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
4: சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் பண்ணி இது பண்ணுவாங்க, சைக்காட்ரிஸ்ட் டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க.
0: இப்படி எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஆகிடும். அப்புறம் சைக்காலஜியில் அதாவது படிக்கும்போது ட்ராமாட்டிக் கவுன்சிலிங்னா என்ன?
4: ட்ராமாட்டிக் கவுன்சிலிங்ன்றது அதில் டிவிஷன்ஸ், ஒருத்தங்களோட ட்ராமாவை அவங்கள எப்படி அதிலருந்து வெளியே கொண்டு வர்றது, அவங்கள அவங்களோட லெஸ் ஃபியர்ஃபுல்லேருந்து லீஸ்ட் ஃபியர்ஃபுல்லேருந்து ஹை அவங்க மோஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுலேருந்து அவங்க எப்படி டு கோ த்ரூ, மேக் தெம் கோ த்ரூ தட் அண்ட் தென் மேக் தெம் ஓவர் கம் தட் ஃபியர்.
0: வேறு ஒரு சூழ்நிலையில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸில் பேசும்போது கண்டிப்பாக அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து உங்களை பற்றி சொல்லுங்கள்.
5: நான் தீபிகா, நான் வந்து க்ரியோ ஹப் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அது வந்து ரிலேட்டட் வெப்சைட் டெவலப்மெண்ட், இப்போ இருக்க ப்ரொமோஷன் அந்த ரிலேட்டட் கம்பெனி, ஸோ அதில் நான் அக்கௌண்ட் அட்ஜென்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன்.
0: பேசும்போது எனக்கு என்ன கேள்வி கேட்கலாம்னு தோணுதுன்னா சைபர் கிரைமை பற்றி கேட்கணும் தோணுது. அதை பற்றி எதை கேட்கட்டுமா? இல்லைன்னா எதை பற்றி நீங்களா

0: சொல்றீங்க?
1: நான் வந்து தொடபட்டான்ற டாபிக் தான் எடுத்தேன். எனக்கு வந்து டிராவலிங் ரொம்ப பிடிக்கும்.
0: ஸோ உங்ககிட்ட நான் நீங்க டாபிக்கை சூஸ் பண்ணிட்டு கேட்கவே இல்லை. என்ன டாபிக்?
2: நான் ஹவ் ஏஐ எஃபெக்ட்ஸ் அடலசன்ஸ் அப்படின்னு எடுத்தேன். அப்புறம் ரேடியோ பத்தியும்
0: பேச போறோம். நீங்க சொல்லுங்க, நீங்களா ஸ்கிப் பண்ணிட்டீங்க தொட்டப்பட்ட பத்தி இந்த பேச போறோம் அந்த கேள்வி எல்லாம் கேட்க
1: கூடாது. சைபர் கிரைம் பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. அதனால நீங்க வந்து வெப்சைட் இல்ல ஏஐ பேஸ்ட் ரிலேட்டட் இல்ல ப்ரொமோஷன் எதுக்கு ப்ரொமோஷன் அந்த ரிலேட்டட் கேட்டீங்கன்னா என்னால ஆன்சர் பண்ண முடியும்.
0: தொட்டப்பட்டா ஏன் பிடிச்சிருக்கு? 20 டாபிக்ல 19 விட்டு தொட்டப்பட்டான்னு மேல போயிட்டீங்க. நான் டாப்ல இருக்கணுன்றதுனால தானே?
1: கரெக்ட் அதான். இன்னொன்று எனக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ட்ரக்கிங், இந்த மலையிலலாம் ஏறி போறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ ஸோ கண்டிப்பாக நான் போய் டிராவல் பண்ணணும்னு ஆசை. பட் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. சில இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் போகணும் இன்னும் ஃபியூச்சரில்.
0: ஓகே, ட்ரக்கிங் அப்படின்போது ரொம்ப ஸ்டீப்பான ஒரு இடத்துல போய் கிளைம் அப், நாட் டவுன்வர்ட், அப்வர்ட் டைரக்ஷனில் போகணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
1: நான் ஸ்கூல்ல பண்ணும்போது நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் NCC ல இருந்தனால நான் ட்ரக்கிங் போயிருக்கேன். ஸோ அதனால எனக்கு
0: எந்த இடம் எங்க
1: நம்ம ஊட்டியில தான் போனேன். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல்லா கேத்தி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நான் வந்து நஞ்சநாடு வரைக்குமே நான் ஃபுல் ட்ரக்கிங் வாக்கிங்கில் தான் போயிருக்கேன்.
0: கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேரளா போகும்போது எடக்கல் கேவ் யாருக்காவது யாராவது போயிருக்கீங்களா? ஓகே, நீங்கள் ஒரு கேங்கை கூட பிளான் பண்ணிட்டு போங்க. அங்கே எடக்கல் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்குது வயநாட்டில். அது நல்லா ஸ்டீப்பாக இருக்குது. அங்கே ஒரு கிளைமேக்ஸ் இருக்காது, நான் சொல்லக்கூடாது. நீங்களே போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு ராக்கில் ஒரு நல்ல இடம் இருக்கும். அவ்வளோதான். மீதி அங்கே போனால் உங்களுக்கு நீங்களே அதை அனுபவிக்கலாம். அது ரொம்ப ட்ரக்கிங் போகிறவங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததை நம்ம போகலாம். இங்கே போய்
3: நான் ஸ்டார்ட் ஏஞ்சல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்.
0: பலரையும் ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் டாக்டராகவும் கலெக்டராகவும் அரசியல்வாதியாகவும் மாற்றணும் அப்படின்றது பேசிக்காக ஃபவுண்டேஷன் கொடுக்குற ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சருக்கும் நடந்த ஏதாவது அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா?
3: எனக்கு மோஸ்ட்டாக இந்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சராக தான் இருக்கேன். அவங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை தவிர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எனக்கு.
0: நீங்கள் அது பிடிச்சிருக்கு இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்குமோ அல்லது ஸ்டூடெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் வந்து சிலர் வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்கும். சிலர் வந்து உங்களே அடிப்பாங்க டீச்சரியே. அந்த மாதிரி ஏதாவது நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்
3: ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் ஆந்திராலேருந்து, சரச்சந்தன்ட்டு. அவனுக்கு தமிழ் சொல்லவும் புரியாது, இங்கிலீஷும் புரியாது. எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் அவன் கஷ்டப்படுவான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ட்டை எப்படி இன்னும் நிறையா நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவனுக்கு சொல்லி அன்பாக புரிய வைக்கிறது அந்த இது.
0: நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப அன்பாக பார்த்துப்பீங்கன்னு புரியுது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் நிறைய அடி வாங்க போகிறீங்கன்னு புரியுது. ஓகே,
3: வைஷ்ணவி
0: ஸோ டீச்சராக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க.
2: குக்கிங்கில் ஹஸ்பண்ட் பண்ண மாட்டாங்க, மட்டும் பண்ணணும். அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்.
0: எது குக்கிங்கில் எந்த ஸ்பெசிஃபிக் உணவு வகைகள் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு?
2: பிரியாணி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்
0: ஐட்டம். கேட்கணுன்ற கேள்வி நீங்களே ஆன்சராக சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷத்தில் பிரியாணி பற்றி எப்படி பண்ணுவீங்கன்ற சொல்லுங்க பார்க்கலாம். சட்டி வைக்கணும், எண்ணெய் ஊற்றணும், ஆரம்பிங்க.
2: ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம்
0: பார்த்திங்களா சட்டி ஸ்டவ் போயிட்டேன்.
2: ஸ்டவ் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பாத்திரத்தில் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு, அதுக்கப்புறம் நெய் இந்த மாதிரி போட்டு, அடுத்து ஸ்பைசஸ் ஆனியன் ஜிஞ்சர்.
0: ஓகே, ஆனியனோட எடுத்துங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டை பற்றி பேச போகிறீங்கன்னு கேட்கல நாங்கள்.
3: ரோஸ் அண்ட் ரோஸ் கார்டன்.
0: ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்.
2: அதுக்கப்புறம் டொமேட்டோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ரைஸ் அந்த மாதிரி, சிக்கன் இல்லை மட்டன்.
0: நல்லா நீங்கள் சமைக்கிற பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமா?
2: சம்டைம்ஸ் ஒவ்வொரு நேரம் சொதப்பெல்லாம் வரும், ஒவ்வொரு நேரம் எதிர்பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக.
0: இப்படி சொல்கிறவங்களோட பிரியாணி தான் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு பார்த்தோம், வீட்டில் இருக்கன்கிட்ட கேட்டு பார்த்தா நல்லா இருக்கும். இங்கே சன் சன் அம்மா சமைக்கிற பிரியாணி எப்படி இருக்கும் என்னன்னு சொல்கிறேன்.
2: நான் ஷக்கீனா, நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து 1 இயர் பேபி இருக்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்.
0: இந்த கிளாஸில் போய் உட்காருறது, டீச் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க, ஆளை விடுங்க. காலையில் கிரவுண்டுக்கு போனேன்னா ஜாலியாக சாயங்காலம் வரைக்கும் விளையாண்டுட்டு அடுத்தவங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கேன். அந்த எய்மோடு தான் இங்கே ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக மாறுறீங்க.
2: கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட்டேன், ஃபுட்பால் பிளேயர் தான். ஸோ அதனால வந்து என்னோடய கெரியரை டுவர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மூவ் பண்ணிட்டேன்.

0: என்னோட பேர் மிஸ்ஸஸ் ஸ்டெஃபிலா. நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃப்ளோட் கிச்சன்.
1: ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னது அது?
0: க்ளவுட் கிச்சன். அது குக்கிங் பண்ணி ஜொமேட்டோ மூலமா சேல்ஸ் பண்ணுறது. வீட்டிலேருந்தே பிரியாணி, சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி நிறையா பண்ணி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து நாங்கள் சேல் பண்ணுவோம்.
1: இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி நிறையா பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதாவது சப்போர்ட் ஆள் வேணும் இல்லையா? கட் பண்ணுறதுக்கு, தோலை உரிக்கிறதுக்கு, நான் சொல்கிறது ஆனியன் தோலை அது அப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் இருக்காங்கள? பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்ககிட்ட செஞ்சிருவாங்க. நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடுவாங்க தானே? யார் அந்த ஹஸ்பண்ட்? இப்போ நீங்கள் வாங்க, அந்த ஹஸ்பண்ட் யார்? இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டா?
2: கரெக்ட் தாங்க.
1: கொஞ்சம் மாத்தி
2: அவங்க செய்யறது சொல்றீங்களா? அவங்க செஞ்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க.
1: அப்படியா? கொஞ்சம் அவங்க மாத்தி சொல்றாங்க.
2: ஆமாங்க சார்.
1: நீங்க என்ன டாபிக் பத்தி பேச போறீங்க?
0: நான் வந்து ஊட்டி நீலகிரி டீ பத்தி பேச போறேன். ஏன்னா டீ அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலுமே டீ வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீ அப்படின்னாலே கேப் கிடைக்கும் போதெல்லாம் டீ தான் நிறையா சாப்பிட்றத விட டீ தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால டீ பத்தி பேச.
1: டீ காஃபியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த டீயை தான் நான் சாப்பிடுவேன், அதை தான் அடுத்தவங்களுக்கும் சொல்லி அவங்க சாப்பிட வைப்பேன்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்?
0: நீலகிரி அப்படின்னாலே டீ தான் ஸ்பெஷல். எங்கே பார்த்தாலுமே டீ எஸ்டேட்டு, டீ ஃபேக்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் டீ நல்லதுனால எல்லா இடத்துலையும்
1: ப்ரொடியூஸ் தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் அது பேட் கொலஸ்ட்ராலையும் போக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் ஏதாவது இருக்கா? இருக்குது, நிறையா இருக்குது. யோசித்துட்டு இருக்கீங்க, எதை சொல்லலாம் எதை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
2: டீ குடிக்கிறதுனால நன்மைகள் இருக்கும், ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆகும். டீ டீ குடித்தா ஒரு மாதிரி ரிஃபைன் ஆகும் பாடி,
1: பிளட் ஸ்டிமுலேட் சொல்கிறீங்க,
2: அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் திங் சார்.
1: ஓகே, நீங்கள் என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க?
0: நீலகிரி
1: டீயை பற்றி. அதான் அதுலேருந்து தான் ஆரம்பித்தோம் இல்லையா? இப்போது நீங்கள் சொல்லுங்கள்.
2: மைசெல் பிரதாப், நான் வந்து ஊட்டில தான் இருக்கேன். நான் வந்து பிஇசி முடிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனாக இருக்கேன், யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனிங். ஃப்ரம் கலிஃபோர்னியா, இங்கேருந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போதைக்கு அது பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வெப்சைட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங், கோடிங்கு, சம் லாங்குவேஜஸ், கோடிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்போ இந்த காலத்தில் வந்து வி கேன் டிசைன் சம்திங். இப்போ உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரு வெப்சைட்டு எந்த மாதிரி அவங்க சொன்னால் போதும், வி கேன் டிசைன் வித்தவுட் கோடிங். ஸோ கோடு இல்லாமல் வி கேன் டிசைன் எனி திங். ஸோ அது அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம்.
1: கோடு இல்லாமல் டிசைனிங் அப்படின் போது அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக?
2: நோ சார். இப்போ ஏஐக்கே கோடு தான் தேவைப்படும். ஆனால் இந்த டிசைனுக்கு வந்து இமேஜஸ் ப்ளஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபிக்மாவில் வந்து ஒரு ஒரு பிளக்இன் இருக்குது. அந்த பிளக்இன் மூலமாக இது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட், நாட் பை ஏஐ, பட் இட்ஸ் இட் ஜென்ரேட் இட்ஸ் ஓன் செல்ஃப்.
1: என்ன டாபிக்?
2: நான் வந்து ஈகிள் பற்றி பேசலான்னு இருக்கேன்.
1: ஜாப் ப்ரொஃபஷனுக்கும் ஈகிளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஏன் ஈகிள் பற்றி பேச போகிறேன்?
2: எனக்கு ஈகிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதோட ஃபோக்கஸ்ட், அதோட வில் பவர், அதோட ரீபில்ட் பவர். நியர்பை 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் கேன் டெட், பட் இட் வில் ரைஸ் அப் அகைன் டு லிவ் 30 இயர்ஸ் நியர்பை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட குவாலிட்டிஸ், அதோட பில்ட், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
1: பேர்ட்ஸில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேர்டுன்னு சொல்லலாம்
2: இல்லையா சார்? இஸ் அ கிங் ஆஃப் ஸ்கை அண்ட் பேர்ட்ஸ்.
1: ஆல் த பெஸ்ட். என் பேரை நானே சொல்லிட்டுமா இல்லை நீங்கள் சொல்கிறது?
3: சொல்கிறேன். என் பேர் ரோஷன் ஜோஸ்வா. நைத்தா பிடெக் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நவுட்டி
1: அதாவது இந்த கேங்லியை வச்சுக்கி தான் யங்கஸ்ட்டு யூத்துன்னு நினைக்கிறேன்ல. அப்படி தானே சொல்லு சொல்லு, பரவாயில்ல சொல்லு. சரி ரோஷன், பி ஃபஸ்ட் இயர் சேர போறியா?
3: நான் பிடெக் ஐடி சேர போகிறேன்.
1: கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்ன போகலான்னு ஆசை?
3: ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு ப்ரோக்ராமர் இல்லைன்னா கோடலாம்.
1: நீங்கள் வேறு உன்னோட என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன?
3: ஃபோன்
1: சொல்கிறேன். ஃபோனை வந்து நோண்டுறது நல்லதா இல்லையா?
3: நல்லது இல்லை. ஆனால் எப்பாச்சும்.
1: ஓகே, என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்?
3: நான் வந்து இன்னைக்கு நீலகிரி ரயில்வேஸ் பற்றி பேச போகிறேன்.
1: நீலகிரி ரயில்வேஸ். ட்ரெயினில் ட்ராவல் ரொம்ப பிடிக்குமா?
3: ஆ, பிடிக்கும்.
1: அப்போ ஃப்ளைட் ட்ரிப் பிடிக்காதா?
3: இல்லை, ஃப்ளைட்டை விட ட்ரெயின் ரோட்டில் இருக்கிறதுனால சேஃபு ஜாஸ்தி, அதனால.
1: ஓகே, நீலகிரி ட்ரெயினை பற்றியா ஜென்ரல் ட்ரெயினை பற்றி?
3: நீலகிரி ட்ரெயின் பற்றி.
1: நீலகிரி ட்ரெயினில் போகிறதே ஒரு ஜாலி இல்லையா?
3: ஆ.
1: ஊட்டிலேருந்து குன்னூர் போகிற வரைக்கும் எத்தனை டேனல் வருது? அதெல்லாம் கேட்காதீங்க. ட்ரெயினில் போனோமா, என்ஜாய் பண்ணோமா? ஊட்டியில் ஓடுற ட்ரெயின் நிலக்கரி ட்ரெயினா இல்லை டீசல் இன்ஜின் ட்ரெயினா? ரெண்டுலேயுமே ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதுதானே யோசிக்கிறேன். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
3: தேங்க்யூ.
1: நீங்கள் சொல்லுங்கள்.
4: பிரகாஷ், மெயின்டெயின்.

0: ஓகே, நீங்கள் வந்து இதுதான் இருக்கிறீங்க, நிறைய விஷயத்த பேசுகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஸ்கூல் டைமில் யாராவது மறக்க முடியாத டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா?
1: இருக்காங்க, மேக்ஸ் டீச்சர்.
0: அடி வாங்கின ஞாபகமா?
1: அடி வாங்கின ஞாபகம்.
0: சரி சரி, எதுக்காக அடித்தாங்க?
1: மேக்ஸ் தப்பாக போட்டேன்.
0: அதுலேருந்து கணக்கு கரெக்டாக போட ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா?
1: ஆமாம், சரி.
0: அது இப்போ நல்லதுக்குன்னு தோணுதா இல்லை வந்து அடித்து தப்புன்னு தோணுதா?
1: நல்லதுன்னு தான் தோணுது, தவறு திருத்தும் போது தான் அது சரி பண்ண முடிஞ்சு.
0: ஓகே, நீங்கள் என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க
1: இன்றைக்கி? நான் நிலச்சரிவுகளை பற்றி பேச போகிறேன்.
0: டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், 20 டாப்பிக்கில் நிலச்சரிவு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இல்லையா? டாப் சாயில் வந்து அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ்னால லேண்ட்ஸ்லைடு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுன்றத பற்றி பேச போகிறேன்.
1: ஆமாம், அதை பற்றி பேசுகிறேன்.
0: ஓகே, ஓகே பேஸ், தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: சாரால் ஸ்டார்ட் பண்ணோம், சாராலேயே முடிக்கலாம் அப்படின்னு இருப்பான். ஏன்னா சாராக்கிட்ட நிறைய கேள்வி கேட்கல. நீங்கள் தான் இந்த யூத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி, யூத்தை ஆர்கனைஸ் பண்ணி சிங்கிங் மியூசிக்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வெளியில் மீடியாக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி அடிஷ்னல் எஃபோர்ட்டா, இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுறாங்களா, இவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துன்னு இருக்கீங்களா, இல்லை நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க?
2: செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட் நான் ரெண்டுமே சொல்லுவேன். நாங்கள் நிறைய சாங்ஸ் பாடுவோம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் வந்து கோத்தகிரியில் தொடர்போம் போய் அங்கே வந்து நிறைய பேருக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபுட் ப்ரொவைட்னு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அந்த மாதிரி கொடுப்போம். இதில் வந்து என்னால் மட்டும் பண்ண முடியாது, இவங்களோட சப்போர்ட்னால தான் இதை கண்டிப்பாக பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கே பண்ணுற மோட்டிவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு.
0: ஓகே, இப்போ நீங்கள் என்ன முடிச்சிங்க, இப்போ என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க?
2: நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் இப்போது அசோசியேட் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்.
0: சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா?
2: ப்ரைவேட்.
0: ப்ரைவேட். சைபர் செக்யூரிட்டி அப்படின் போது ப்ரைவேட்டில் அது எப்படின்றது இன்னும் கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கள்.
2: ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண சைபர் செக்யூரிட்டியில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறது ஐசிடி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டொமைன்ஸ் தான். அது வந்து எப்படின்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து வெண்டாஸ்க்கு வந்து கொடுப்போம். அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வந்து யூசர்ஸோட ஐடென்டிட்டியை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம். யூசர்ஸோட பாஸ்வேர்ட்ஸு அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எதுவுமே லீக் ஆகாத மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருவோம்.
0: ஓகே, 20 டாபிக்ஸ் கொடுத்து நம்ம பேச சொல்லி அதை டிசைட் பண்ணியிருக்கோம். 20 டாபிக்ஸ் கொடுத்து நீங்களும் ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தீங்க. அப்போ இந்த 20 டாபிக்ஸ் நான் கொடுக்கும்போது அதை பற்றி என்ன யோசிச்சிங்க, நீங்கள் எந்த டாபிக் சூஸ் பண்ணுங்க?
2: நான் கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ண எடுத்திருக்கேன். எனக்கு பர்சனலாகவே கேக்ஸ் பிடிக்கும், பர்சனலாகவே சாக்லேட்ஸ் பிடிக்கும். சரி, எனக்கு பிடிச்சதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான்.
0: ஓகே, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.
2: தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.
3: வானொலி காற்றின் வழியே கானம் பாடி கவலைகளை மறக்க செய்யும் மந்திரம், பண்பலை வழியே பாசத்தை அள்ளி இல்லங்கள் தோறும் இனிமை சேர்க்கும் வான்வழி பயணம், வார்த்தைகளின் விளையாட்டு, பாட்டுகளின் தொகுப்பு, பாசத்தின் இணைப்பு. இதுவே நம் வானொலி, இதுவே நம் வானொலி. வானொலி காற்றின் மொழி, உறவு பாலம், தொகுப்பாளிகளின் குரல், தேனருவி. அந்த தேனருவியின் மூலமாக நாம் இன்று நீலகிரி தார் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? நீலகிரி தார், அதாவது வரையாடு என்று அழைக்கப்படுவார்கள். இன்று நாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கம்பீரமான அடையாளமான வரையாடு பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு, தென்னிந்தியாவின் உயரமான மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழும் ஒரு தனி சிறப்புமிக்க விலங்கு. செங்குத்தான பாறைகளிலும் மேகங்கள் தவழும் புல்வெளிகளிலும் மிக லாவகமாக ஏறும் திறன் கொண்டதால் இதனை மலைகளின் அரசன் என்று அழைக்கிறோம். இதன் உடல் அமைப்பு மலைப்பாறைகளுக்கு இடையே வாழ்வதற்கு ஏற்ற வகையில் மிகவும் வலுவானது. வளர்ந்த ஆண் வரையாடுகளின் முதுகில் வெள்ளி நிறத்தில் ஒரு திட்டு தோன்றும், அதனால் அவை சேடல் பேக் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் அழிவின் விளிம்பில் இருந்த இந்த இனம் இன்று தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கையால்

0: மீண்டு வருகிறது. தமிழக அரசு 2022 நீலகிரி வரையாடு திட்டம், ப்ராஜெக்ட் நீலகிரி தார் என்ற பிரம்மாண்டமான திட்டத்தை தொடங்கி இவற்றின் வாழ்விடங்களை பாதுகாத்து வருகிறது. தற்போது காடுகளில் சுமார் 2600 மேற்பட்ட வரையாடுகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவிக்குளம் தேசிய பூங்கா மற்றும் ஆனமலை பகுதிகளில் இவற்றை நாம் அதிகம் காணலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியல் சமநிலைக்கு வரையாடுகள் மிகவும் அவசியமானவை. நமது இயற்கையின் பொக்கிஷமான இந்த விலங்கை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி.
1: All India Radio. All India Radio is different from regular radio because it is a government-run national broadcasting service that focuses on public service rather than profit. It provides reliable news, educational programs and promotes Indian culture through music and regional content. Broadcasting in many languages, it reaches even remote areas, making it more inclusive and informative than private radio stations. Today, I am going to speak about the famous Nilgiri Mountain Railway. This beautiful train runs from Medpalayam to Ooty, passing through the scenic Nilgiri Hills. It is one of the oldest and most unique mountain railways in India. The journey is around 46 kilometers long, but what makes it special is not the distance, it is the experience. The train moves slowly, allowing passengers to enjoy breathtaking views of green forests, tea gardens, tunnels and waterfalls. A special feature of this train is its track and pinion system, which helps it climb steep slopes safely. This engineering marvel makes the train very unique. The railway is also recognized as UNESCO World Heritage Site, highlighting its cultural and historical importance. During the journey, the train passes through beautiful places like Kunnur, where the climate is cool and pleasant. The sound of the train and fresh air and the stunning views make it a memorable experience. In conclusion, the Nilgiri Mountain Railway is not just a means of transport, but a journey through nature and history. It is truly a pride of Tamil Nadu and India. Thank you.
2: வணக்கம் அனைவருக்கும். வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி அல்ல, அது நம்முடன் பேசும் ஒரு நண்பன். கண்களால் பார்க்க முடியாத உலகத்தை குரல்களின் மூலம் நமக்கு உணர்த்தும் அதிசயம்தான் வானொலி. செய்திகளும் பாடல்களும் கதைகளும் எல்லாவற்றையும் எளிதாக நம்மிடம் கொண்டு சேர்க்கிறது. டிஜிட்டல் உலகிலும் வானொலியின் முக்கியத்துவம் குறையவில்லை. அது இன்னும் பலரின் நாளை ஆரம்பிக்கவும் முடிக்கவும் துணையாக இருக்கிறது. வானொலி என்பது வெறும் ஒலி அல்ல, அது உணர்வு, அது இணைப்பு, அது நினைவுகள்.
3: அனைவருக்கும் அன்பான வணக்கம். 90 ஆண்டுகால கம்பீர வானொலி ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது என்ற குரலை கேட்டு அதிகாலை வேளையில் துயிலெழுந்த நாட்கள் அன்றும் இன்றும் நம் நினைவில் பசுமையாக உள்ளன. பல்லு போனாலும் சொல்லு போகாது என்று சொல்லப்படும் அந்த தாத்தாவின் பழைய ரேடியோ ஒரு காலத்தின் வீட்டின் முக்கியமான மரியாதைக்குரிய உறுப்பினராக இருந்தது. 1936 ஜூன் மாதம் சென்னை ஆகாசவாணி திறக்கப்பட்டதிலிருந்து இன்றும் வரை சுமார் 90 ஆண்டுகளாக அது இந்திய மக்களின் குரலாக தமிழக மக்களின் உணர்வாக நிலைத்து நிற்கிறது. வெறும் செய்திகள் மட்டுமல்ல, பட்டிமன்றங்கள், நாடகங்கள், வயல்வெளி செய்திகள் மற்றும் நம் மனதை வருடும் திரைப்பாடல்கள் என நேரடியோ ரேடியோ தராத பொழுதுபோக்கு இல்லை. தொழில்நுட்பம் வளர்ந்து டிஜிட்டல் யுகத்தில் நாம் வளர்ந்தாலும் ரேடியோவில் ஒளிபரப்பாகும் அந்த தனித்துவமான லைவ் உணர்வு எதிலும் கிடைக்காது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிகள் மூலம் இன்றும் வானொலி உங்கள் மத்தியில் நேரடியாக தொடர்பில் உள்ளது. 90 ஆண்டுகால நம் காதுகளிலும் மனதிலும் கவர்ந்து வரும் வானொலி சேவை காலங்கள் கடந்து தொழில்நுட்பங்கள் மாறினாலும் அதன் கம்பீரமான குரல் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

0: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 நீடித்த அவசர நிலை காலத்தின்போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, நீட் தேர்வு வினாத்தால் கசிவு குளறுபடிகளை தடுக்க மத்திய அரசு எந்த செயலிக்கு தடை விதித்துள்ளது? சரியான பதில் டெலிகிராம்.

0: இனி கேட்கலாம் நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பமான பாடல் இடம்பெறும். நான் நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்பமான பாடலை கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. அது மட்டும் இல்லாமல் 0423 2966781 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட விருப்பமான பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார் சார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார், உங்களோட விருப்பமான பாடல்.
1: எனக்கு வாரணவாயிரம் படத்துலேருந்து அரிகரன் குரலில் வந்த அந்த நெஞ்சுக்கள் பேசுது மாமலி அந்த சாங் பிளே பண்ணுங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.

0: நேர்களே, மீண்டும் ஒருமுறை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியோட தலைப்பு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மனதில் நிற்கும் நகைச்சுவையான சம்பவம் ஒன்று. மனதில் நிற்கும் நகைச்சுவையான சம்பவம் ஒன்று. இந்த தலைப்புக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார், எங்கேருந்து?
1: சத்யநாராயணன், சென்னையில் பேசுகிறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா சத்யநாராயணன்
1: சார்? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும் சார். சொல்லுங்கள் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கிடையாது சார். இப்போ பாடல் வந்து பழையப்பா பாடல் வந்து சுற்றி சுற்றி வந்தீங்க.
0: ஓகே.
1: நகைச்சுவான சம்பவம்னு கேட்டீங்க.
0: சொல்லுங்க சார்.
1: என்னுடைய நகைச்சுவான சம்பவம், 2016 நான் வீடு கிராஃபர்ஸ் பண்ணேன் கோயம்புத்தூர்ல.
0: ஓகே.
1: அப்போ சார் அந்த சமயத்தில் கிராஃபர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்ல வந்து சேர டேபிள்லாம் எடுத்துகிட்டு போகணும்.
0: ஓகே.
1: அடுத்தது இந்த மாட்டு வண்டியை கொண்டு வந்து வண்டிக்காரர் இந்த சேர்ல எடுத்துட்டு போறதுக்கு.
0: ஓகே.
1: அந்த சேர்ல எடுத்து டேபிள் சேர் இந்த மாட்டு வண்டியில் அடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாடு மிரட்டு என்ன ஆச்சு, அந்த டேபிள் சேர்லாம் இருந்ததுலாம் அப்படியே தெரிச்சு கீழே ரோட்ல ரெண்டு மூணு வீடு தள்ளி போய் அப்படியே முன்னுச்சு. எல்லாம் ஏத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல என்ன பண்ண சத்தம் என்னமோ சத்தம், எல்லாரும் வந்து ஓடி வந்து வெடியை வெட்டி பாக்குறாங்க. எங்களுக்கு ஒரே சிரிப்பு, தம ஒண்ணும் பண்ண முடியல. தமாட்டன் தமாட்டா படம்லாம் எடுத்து கூட இருந்து லேல் பண்ணி கூட இருந்து எடுத்து அடுக்கி அந்த மாட்டு வண்டி அனுப்பி வச்சது எனக்கு உன்ன இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கு.
0: ஓகே சார். ஓகே,
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
1: தேங்க்யூ. தேங்க்யூ.

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அஜயருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கடக்கார விஜயம் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உற்சாகமாக இருக்கிறேன். நமது ஊட்டி பெண்களை கேட்டு ஆனந்தமா இருக்கிறேன்.
0: ஓகே, தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன் சார்.
0: மனதில் நிற்கும் நகைச்சுவையான சம்பவம்.
1: மனதில் நிற்கும் நகைச்சுவை காட்சி என்னன்னா, அப்ப வந்து வெயில் காலங்க சார். ரொம்ப அந்த டைம் வந்து எங்க ஊர்லாம் வந்து ஆலமரம்லாம் இருந்துச்சு. அப்ப
0: சரி,
1: அது இலுப்பு மரம் ஆலமரம்லாம் இருக்கும். அங்க போய் நாங்க படுத்துக்குவோம். படுக்குள்ள எல்லாம் வேஷம் போட்டுருவாங்க. ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தர் கறி தேய்ச்சி அப்படியே மீசமாய் இழுத்து விட்டுறது, தாடி மாதிரி வச்சு விட்டுறதுங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எல்லாம் சிரிக்கிறது. ஏன் இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு அவனை சிரிச்சேன். நம்ம என்னை பார்த்து சிரிப்பான். எல்லாருக்கும் வேஷம் போட்டுக்கிறாங்க. அந்த நகைச்சுவை என்னைக்குமே மறக்க முடியாது சார். அதுக்கு மேல எங்க வீட்டுல ஒரு எங்க சித்தப்பா வந்தாரு. ஹலோ,
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: அவர் வந்து எங்க அப்பா வந்து எண்ணெய் போட்டு சாப்பிடுவாருங்க. சாப்பாடு சாப்பிட்டா சும்மா பத்தியமாதான் சாப்பிடுவாரு. எங்க சித்தப்பாட்டு கொடுத்தவொடனே அப்படி சாச்சாரு 100 மில்லி எண்ணெய் ஊத்திட்டு பிசைஞ்சு அடிக்கிறாரு சாப்பாடு.
0: சரி,
1: அது வந்து மறக்கவே முடியாதுங்க. இன்னுமே நினைவில் இருக்குது. 100 மில்லி எண்ணெய் எண்ணெய் போட்டு சாப்பிடுவாருங்க சாப்பாடு.
0: என்
1: குடும்பத்துக்கு அத்தனை பேர் அப்படி உளுந்து உளுந்து சிரிச்சுங்க.
0: ஓகே சார், ஓகே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: படம் வந்து தெற்கு தெரு மச்சான்.
0: ஓகே,
1: பாடல் வந்து தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்கும் கொடுங்க சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்
1: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: ரொம்ப நகைச்சுவையான நிகழ்வு தானுங்க.
0: ஆமாங்க சார்.
1: அதாவது நான் ஆட்சியில் சொல்லுவோம், பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்வே சொல்றேன், மறக்க முடியாத ரொம்பவுமே எத்தனை நகைச்சுவை நடந்திருந்தாலுமே பள்ளி பருவத்தில் நடந்ததுன்னு சொல்றீங்க. பெருமாள்லூர்ல வந்து வீதி கேட்டுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடம் வந்து முன்னெல்லாம் ஒரு காலி இடமா தான் இருந்ததுங்க, ரொம்ப காடா இருந்ததுங்க.
0: ஓகே.
1: அங்கெல்லாம் நாங்க விளையாடுறதுக்கு போவோங்க. விளையாடுறதுக்கு போய் அந்த உடக்காய் அடிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்குதுங்க. அப்ப நாங்க அப்படி உடக்காய் அடிச்சு அடிக்கிற போது ஒரு எருக்கல செடியில வந்து நாங்க உடக்காய் அடிச்சிட்டு இருந்தேங்க.
0: ஓகே.
1: உடக்காய் அடிச்சிட்டு இருக்கிற போது ஒண்ணு வெளியில வந்து உடக்காய் அடிக்கலான்னு போற போது உடக்காயில பாம்பு வந்துச்சு.
0: சரி.
1: அந்த பாம்பு கேட்டது எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுங்க. அது வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுங்க, நகைச்சுவையான நிகழ்வுங்க.
0: ஓகே ஓகே சார். என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: சந்தித்த வேலி படத்திலிருந்து பெண்கிளியே பெண்கிளியே பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கே இருந்தீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சொல்லுங்க, மனதில் நிற்கும் நகைச்சுவையான சம்பவம் ஒன்று.
1: மனதில் நிற்கும் நகைச்சுவையான சம்பவம் ஒன்று வந்து சினிமா சம்பவம் சொல்லலாம் சார்.
0: என்னங்க சார்?
1: சினிமா சொல்லலாம், வேற எது சொல்லலாம் சார்?
0: உங்க மனசுல இருக்க சந்தோஷமான விஷயம் எது வந்தாலும் சொல்லுங்க.
1: இந்த சினிமாவில் வர்ற அந்த வடிவேல் காமெடி தான் சார் நிலையில இருக்கு. மாப்பு வச்சுட்டேன்டா அப்ப அந்த காமெடி வந்து இன்னும் நிலைச்சி இருக்கு சார். அந்த இந்த படத்துல சந்திரமுகி படத்துல
0: ஓகே
1: மாப்பு வச்சுட்டேன்டா அப்பு அப்படிங்கிற மாதிரி அது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கும் சில இடங்களில் பொருத்தமா இருக்கும்.
0: சரி சரி,
1: அதுக்காக அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவம் வந்து இன்னும் மறக்க முடியாம இருந்துச்சு.
0: ஓகே ஓகே
1: ஓகே சார்.
0: என்ன பாட்டு?
1: காதல் காதல தினம் படத்துல இருந்து காதல் தேர்வு.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கும். யார், எங்க இருந்து?
1: நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேங்க ஐயா.
0: நலமா இருக்கீங்களா சக்தி?
1: சூப்பரா இருக்குங்க ஐயா. நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாரும் சூப்பர். மனதில் நிற்கும் நகைச்சுவான சம்பவம் ஒன்று சொல்லுங்க.
1: நிச்சயமாக சொல்லுகிறேன். அதாவது ஒரு 15 வருஷம் இருக்குங்க ஐயா, நான் ஒரு மொபைல் ஒன்று வச்சிருந்தேங்க ஐயா.
0: ஓகே.
1: என் மனைவி வந்து ஊருக்கு போயிட்டு வந்து பஸ்ஸை விட்டு இறங்குவாங்க, கூட்டிட்டு போறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இன்னொரு வண்டியில போய் உட்காந்துட்டேங்க ஐயா. என் வண்டியில விட்டுட்டு,
0: சரி
1: வச்சுட்டு வேற வண்டி வண்டியில உட்காந்துருந்தேன். எங்க வீட்டுல வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டாங்க.
0: ஓகே.
1: திடீர்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வண்டி ஸ்டார்டே ஆகல.
0: சரி.
1: ஆமா, வண்டி என் வண்டி ஒரு பக்கம் நிக்குது, ஆனா நான் வேற ஆள் வண்டியில உட்காந்துட்டு அப்புறம் உயரெல்லாம் அத்து எனக்கு தான் தெரியுமே. நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு என் மனைவி வந்து சீட்ல உட்காந்தாங்க, வண்டிக்காரங்க வந்துட்டாங்க. வண்டிக்காரன் வந்து, வண்டி யாரு நீ தெரியுமாப்பா பாருப்பா அப்படின்னா, அப்பத்தான் நம்பர் பிளேட்டை பாக்குறேன், வண்டி வேற ஆள் வண்டி. சாரிண்ணா கோச்சுக்காதீங்கண்ணா, கொண்டு ஒய்ஃபை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாப்பினாங்க. தெரிஞ்சாள் அவரு, அவரை கொண்டு போய் வீட்டுல கொண்டு இறக்கி விட்டு அப்புறம் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்ல இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் நான் இன்னமும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு அந்த யாபகம் வரும், அந்த சிரிப்பு இன்னைக்கு இப்ப நினைச்சா கூட எனக்கு சிரிப்பு தாங்க ஐயா வருது.
0: கடைசியில் உங்க வண்டியை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா?
1: பக்கத்துல தான் இருந்துச்சு. நான் வந்து சீட்டு மாறி உட்காந்துட்டேன், என் வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வேற ஆள் வண்டியில வந்து நான் உட்காந்துட்டேன்.
0: ஓகே ஓகே.
1: மனைவி வந்த சந்தோஷத்துல சுத்தமா என்னுடைய வண்டியை நான் மறந்துட்டேன்.
0: அது வரைக்கும் அவரு உங்க வண்டி அவர் கண்ட்ரோல கொடுத்துட்டு போயிட்டீங்க?
1: இல்ல இல்ல, அவரு அவரு வேற பக்கம் நின்னாரு, ஆனா என் வண்டியை திருடுறாம்பு அப்படின்ட்டு அவர் வந்துட்டாரு, டக்குன்னு வந்து மறிச்சிட்டாரு.
0: சரி சரி.
1: மறிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, அவரும் தெரிஞ்சவரதுனால அப்புறம் இந்த மாதிரி விவரத்தை சொன்னேன். சரி கொண்டு போய் நீங்க ஒய்ஃபை இறக்கிட்டு வாங்க, நான் அப்புறம் நான் வண்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்பலாம் அப்புறம் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் என் வண்டியை அப்புறம் எடுத்துட்டு வந்தேங்க ஐயா.
0: சரி சரி. நன்றி. என்ன பாடல் கொடுத்தாங்க?
1: நான் வந்து உழவன் மகள்ல இருந்து செம்மறியாடே செம்மறியாடே இந்த பாடலை அலைவனுக்காகவும் ஒளிபரப்புங்கள்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றிங்க ஐயா.

0: la la la la la la la la la la la la la la la la. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ஓகே ராமகிருஷ்ணன், சொல்லுங்க, மனதில் நிற்கும் நகைச்சுவையான சம்பவம்.
1: நான் சொல்றேன் சார், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு.
0: சரி.
1: அதுல பாத்தீங்கன்னா அப்பல வந்து வாழ்த்து மடல்னு சொல்லிட்டு வாட்ச் கொடுப்பாங்க மணமக்களுக்கு. அந்த ஒரு பிரிண்ட் போட்டு அதை போட்ட மாதிரி பிரேம் பண்ணி கொடுப்பாங்க, வாழ்த்து மடல்னு சொல்லிட்டு கவிதை மாதிரி எழுதி அதை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க.
0: ஓகே.
1: அந்த வாழ்த்து மடல்ல வந்து அந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தர் வாசிட்டே வந்தாரு.
0: ஓகே.
1: அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வரி இருக்கு. அந்த ஒவ்வொரு வரையும் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தினுடைய பெயரை தாங்கி வரும்.
0: ஓகே.
1: ஒவ்வொரு வரையும் அது கடைசி 2 வரியும் பாத்தீங்கன்னா, கணவனை கண் கண்ட தெய்வமாக நினைத்து பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வரும்.
0: ஓகே.
1: அவர் அவசரமா வாசிச்சதுல கண்டவனை கண் கண்ட தெய்வமாக நினைத்து பல்லாண்டு வாழ்கன்னு வாசித்தாரு.
0: சரி சரி.
1: அவசரத்தை வாசிச்சதுல வந்து எல்லாருக்கும் ஒரே திருப்பு, ரெண்டா தர்ம சங்கமா போச்சு இப்படி வாசிட்டமே. இருந்தாலும் அந்த ஒரு எல்லாரும் திருப்பதுல அந்த சம்பவம் என்னதான் மறக்க முடியாத சம்பவம் சார்.
0: ஓகே சார், ஓகே ஓகே, நன்றி. என்ன பாடலுங்க?
1: ராசி படத்துல இருந்து தென்றல் தென்றல் வந்து.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னாம்பட்டி செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க செல்வராஜ் மஞ்சுளா, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவையான சம்பவம்.
1: என்னுடைய மனது மிக்க காமெடி பாத்தீங்கன்னா சார், எங்க வீட்டுல வந்து பஸ்ஸுக்கு போயிட்டாங்க சார். ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க சார்.
0: ஓகே.
1: பஸ்ஸுக்கு போயிட்டு வர நான் லேட்டா போயிருந்தேன். அவரது அங்க வந்து எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா காமராஜ் ஊர் இருக்குங்க சார்.
0: சரி,
1: அங்க நின்றுட்டு இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க சார். நான் ஒரு சோழியா நான் போகும்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க சார்.
0: ஓகே.
1: அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அதாவது எங்க வீட்டுல கூட்டிட்டு வர்றதுக்கு பதில வேற ஏற்றிட்டு வந்துட்டாங்க சார்.
0: ஐயோ.
1: ஏன்னா அவங்க பேர் அதே மஞ்சுதான், அவங்க சீல சாரி எல்லாம் ஒரே மாதிரி கட்டியிருந்தாங்க.
0: சரி,
1: அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச தூரம் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் போன் பண்றாரு. நான் இங்க நிக்கணும், எங்க இருக்கிற அப்படின்னு கேக்க, அப்புறம் அந்த அம்மா அப்பதான் பயந்துட்டாரா, யாரு அப்படிதான் வண்டி ஓட்டிட்டு போறோம் பாக்குறேன். பார்த்தாங்க உடனே வண்டி நிறுத்திட்டு, அட என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு ரெண்டு பேரு வாக்குமாரி பண்ணி கொண்டு அவங்களுக்கு காலமக்கத்தை விட்டுட்டு திருப்பி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க சார்.
0: சரி சரி சார்.
1: அப்புறம் எங்க வீட்டுல ஒரே மகாபாரத ராமாயணம் எல்லாமே
0: நடந்துருக்கு கண்டிப்பா.
1: ஆமாங்க சார், ஏன்னா அவசரத்துல போய் கூட்டிட்டு வரும்போது அந்த மாதிரி ஆகி போச்சுங்க சார்.
0: சரி, ஓகே ஓகே. என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: பொன்மலை திருமலை இருந்து பூவான ஏற்ற தொட்டு பொன்னான அந்த பாட்டுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நினைச்சா எனக்கு இன்னும் சிரிப்பு வருங்க சார்.
0: உண்மையிலுமே சிரிப்பு வருதாங்க?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே ஓகே, மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
3: சபாஷ்,

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்போம்.
1: கவிதை பூங்கா.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 மற்றும் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேயர் நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை. நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 6 பகுதி.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஹலோ ஊட்டி. 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 பொன்மாளி பொழுதில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்படத்தில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமிழ் படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் தண்டபாணி. 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். செம்மறி ஆடுகள் வளர்ப்பு குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் விவசாயி பசுவராஜ் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர். இழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகேஷ் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடுவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்தி. நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்பும் கேட்டீர்கள்.

0: காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, மகளிர் வாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் உங்களுக்கு பிடித்த சமையல் குறிப்புகள், தெரிந்த அழகு குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், தொழில் பற்றிய அனுபவங்கள் மற்றும் பிற ஆலோசனைகளை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344901018 9390101018 8301 0118 மற்றும் 296671 வெளியூர் நேர்கள் 0423 இணைப்பெண்ண சேர்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். நேர்களை, நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு பாடல், பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம்.

0: அதாவதுங்க ஸ்நேகிதியே தான்.
1: ஆமா ஸ்நேகிதியே தான், சொல்லுங்க.
0: அதாவதுங்கம்மா, இது உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுற உணவுகள் வந்து சமைக்கும் போது அது ஒரு மண் சட்டியில சமைச்சோம்னா, மட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா மண் சட்டியில சமைச்சீங்கன்னா சரியான டேஸ்ட் வரும். அது மண் சட்டி நம்ம ஊர்ல கூட கொஞ்சம் லேஸ்லெஸ் ஆ, கேரளாவில நல்லா இருக்கும், நல்லா அகலமா சதுரமா உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சட்டி வாங்கி மூடியா அங்கே தருவாங்க. அதுல வாங்கி மட்டன் எல்லாம் மண் சட்டியில சமைச்சோம்னா அவ்வளவு மீன் குழம்பு வைக்கலாம், எல்லாமே டேஸ்டா இருக்கும். சாப்பிடுறது டேஸ்டுக்காக தானே சாப்பிடுறோம். அப்படி நாலு வீட்டுக்கு வாசனை போகும், அவ்வளவு நல்லா இருக்கும். அது மண் சட்டியில வாங்கி சாப்பிடணும். அப்புறம் கீரை எல்லாம் கடையிறது மிக்சியில போட்டு கடைய கூடாது. வந்து கல் சட்டி இப்பெல்லாம் மியூசியத்துலதான் இருக்கு கல் சட்டி. அந்த காலத்துல எல்லாம் எல்லா வீட்லயும் கல் சட்டி இருக்கு. மிக்சி விட சூப்பரா கடையும் கீரை. அத வந்து நம்ம கீரை அவிச்சு அதுல கொட்டி, கல்லுல கொட்டிட்டு கல் சட்டி இருக்கும், அதுல கொட்டிட்டு பருப்பு மத்து போட்டு கடைஞ்சோம்னா அடாடாடா அவ்வளவு மனமா இருக்கும். சாப்பிடுற டேஸ்டுக்காகன்னு சாப்பிடுறோம். அத கீரை அப்படி கடைஞ்சு சாப்பிடணும், பருப்பு மத்து வச்சு கடைஞ்சுதான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா சரியான டேஸ்ட். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம டேஸ்டா சமைச்சு கொடுத்தோம்னா நம்மளையே சுத்தி சுத்தி வருவாங்க. சின்ன குழந்தைங்க முதல்ல கொண்டு ஐயோ மகா சமைச்சாதான் பிடிக்கும், மகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி சமைச்சு கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த இது ஆர்கானிக் இது தேனை வாங்கி அந்த ஆர்கானிக் தேனை வந்து நல்லா தீட்டுறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம், தீட்டிட்டு அதை முதல்ல வறுத்தரணும். வறுத்துட்டு தீட்டிட்டு அந்த ஸ்மெல் தொல் போயிடும். போன வரைக்கும் நல்ல மிக்சியோ அல்லது இடிக்கிற சமத்தை இடிச்சு அதுல வந்து தேன் கலந்துடணும். தினமாவுல தேன் கலந்து அப்படியே ஒரு உருண்டை மாதிரி போட்டா லட்டு மாதிரி வரும். அது வறுத்ததுனால கம கமனு வா.
1: தினை உருண்டையா?
0: எனக்குமா
1: தினை உருண்டை,
0: தினை தினை உருண்டை. தினை வந்து தினை மாவு, மாவுன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா இடிச்சுட்டு அதை குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சத்து, நல்ல சத்து.
1: இப்ப என்னமோ சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு அது சாப்பிடலாம்.
0: தான் வாங்கணும், ஆர்கானிக் வாங்கினாதான் டேஸ்ட் வரும். அப்புறம் சும்மா இந்த விதை நிவர்த்தி பண்ண அதெல்லாம் வாங்கினோம்னா அரிசியோட டேஸ்ட்ல நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். அந்த காலத்து உணவையும் சாப்பிட்டிருக்கேன், இந்த காலத்துல அரிசியோட டேஸ்ட் தான் வருது. கம்பு சோளம் எது எடுத்தாலும் அது வாங்க கூடாது, ஆர்கானிக் தான் வாங்கணும். அது நம்ம வந்து இந்த மலைவாழ் மக்கள் தான் ஆர்கானிக்கா விவசாயம் பண்றாங்க. சில பேர் நாட்டிலயும் விவசாயம் பண்றாங்க. அதை தேடி போய் தான் வாங்கணும், வேற வழி இல்லை. தேடி போய் வாங்கி சாப்பாடு தினங்க வந்து இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த உலகமே உருண்டிட்டு இருக்குது. அதனால நல்ல உணவை சாப்பிட்டா நோயே வராது. 90 வயசு மேல கூட நல்ல ஸ்டெடியா நடக்கிறாங்கன்னா அவங்கள போய் பாத்தீங்கன்னா கோதுமை, கேழ்வரகு, சாமை, தினை இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அது விலை கூடுதா இல்லைன்னு சொல்லல. தினையெல்லாம் பாத்தீங்கன்னா
1: இருந்ததுங்களா
0: நிறைய இப்ப பண்றது இல்லீங்களா? அதனால இப்ப எல்லாம் தென்னை மரம், அந்த பனப்பயிர், கரும்பு இதுதான் விவசாயம் பண்றாங்க. அதனால இது வந்து இது ஆகுது. அப்புறம் ரெண்டாவது வந்து பால். பால் வந்து என்ன செய்யறாங்க தெரியுங்களா? கொழுப்பு, அந்த மாட்டுக்கு வந்து கொழுப்பு தான் கொடுக்கறாங்க. நல்ல புரோட்டீன் ஐட்டம் எல்லாம் கூட கொடுக்கறது இல்ல. அதுல என்ன ஆகுது தெரியுங்களா? தயிர் உறவுச்சு வச்சு நீங்க ஒரு மத்தை போட்டு கடைங்க, மோரே இருக்காது, பூரா வெண்ணையா வந்துருது. இத சாப்பிட்டா இந்த பாலை குடிச்சா அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராம என்ன செய்யும்? எல்லாமே கலப்படம். கலப்படம் இல்லாத உணவு ஒண்ணுன்னா ஒண்ணு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இது கிராமத்துலதான் ரொம்ப அதிகமா கலப்படம் பண்றாங்க. வெண்ணெயெல்லாம் பாத்தீங்கன்னா வெண்ணெயை உருக்கிட்டு அது கூட கொஞ்சம் டால்டா போட்டு கிராமத்துல நாங்களே செஞ்ச நெய்யின் மனசாட்சியே இல்லாம கொடுக்குறாங்க. விலை கூட கூட வச்சுக்கோங்க, நல்ல பொருளை கொடுங்க. நல்ல மக்கள் வந்து நல்ல நம்ம குழந்தைங்க எப்படிதான் அப்படிதான் அடுத்த வீட்டு குழந்தையும் அந்த மாதிரி. நாங்கெல்லாம் பால் வியாபாரம் பண்றோம், பால் தோட்டத்துல இருந்து கொடுக்குறோம். இந்த கொழுப்பு தீவனம் அதிகமா வைக்க மாட்டோம். புரோட்டீன் புல்லு, அருகுமுள்ள சாப்பிடுற புல்லு கொடுத்து பாலை குடிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு சத்து. நம்ம கொழுப்பு தீவனத்தை வீட்டுல கட்டி வச்சு கொழுப்பு தீவனமா கொடுத்தா கொழுப்பு தான் நம்மளுக்கு கொழுப்பு ஏறி போயிடு. அதனால கொஞ்சம் மனசு வைங்க, மனசு வச்சு நல்ல உணவை மக்கள் கொடுத்துட்டு காசு அதிகமா கூட வாங்கிக்கிங்க.
1: அதான் ஆரோக்கியத்தான நல்ல ஒரு நீண்ட

0: ஆரோக்கியமான வாழ்வு பெறுவதற்கு உணவு ரொம்ப இன்றியமையாதது இல்லையா?
1: ஆமாங்க,
0: நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றி, வணக்கம்.
1: நன்றிம்மா.
0: நன்றி. நேர்களை, நிகழ்ச்சியின் நேயர் ஒருத்தர் நல்ல அழகாக அவளோட கருத்தை சொன்னாங்க. அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம்.

ವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோயல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி

0: பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:50. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியாவின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்துறை 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் ஒரு தேக்க நிலையை கண்டது. உணவு உற்பத்தி தேய்ந்தது,

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியாவின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்துறை 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் ஒரு தேக்க நிலையை கண்டது. உணவு உற்பத்தி தேய்ந்தது, பொது முதலீடும் குறைந்தது. இந்த சவாலை எதிர்கொள்ளவும் வேளாண் துறையின் வருடாந்திர வளர்ச்சியை குறைந்தது 4% உயர்த்துவதையும் இலக்காக கொண்டு மத்திய அரசால் 2007 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டமே ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இத்திட்டம் விவசாயத்துறைக்கான முதலீட்டை அதிகரிப்பதற்கான ஒரு ஊக்கத்திட்டமாகும். இத்திட்டம் வருவதற்கு முன் மத்திய அரசின் விவசாய திட்டங்கள் பெரும்பாலும் ஒற்றை மாதிரி கொண்டவையாக இருந்தன. உதாரணத்திற்கு, உத்தரப்பிரதேசத்தின் தேவைக்கும் தமிழ்நாட்டின் தேவைக்கும் ஒரே மாதிரியான தீர்வு பொருந்தாது. மண்ணின் தன்மை, நீர்ப்பாசன வசதி, வேளாண் காலநிலை மண்டலம் ஆகியவை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். இதை உணர்ந்து ஒரு புதிய அணுகுமுறையை இத்திட்டம் கொண்டு வந்தது. அதன் 2 முக்கிய கொள்கைகள் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் மற்றும் மாநிலங்களுக்கு அதிகாரமளித்தல். மாநிலங்கள் விவசாயத்துறைக்கான தங்கள் சொந்த பட்ஜெட் செலவினத்தை குறைக்காமல் அதிகரிக்க

வேண்டும். அப்போதுதான் மத்திய அரசிடமிருந்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் நிதி உதவி பெற தகுதியாகும். திட்டங்களை மத்திய அரசு வகுக்காமல் ஒவ்வொரு மாநிலத்தின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப மாநிலமே திட்டங்களை வகுத்து செயல்படுத்த இத்திட்டம் முழு சுதந்திரம் அளித்தது. இத்திட்டத்தின் முக்கிய வெற்றி அதன் தனித்துவமான திட்டமிடல் அணுகுமுறையில் தான் உள்ளது. இது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை திட்டமிடலை உறுதி செய்தது. ஒவ்வொரு மாவட்டமும் தங்களின் வளங்கள், தேவை மற்றும் சவால்களை கருத்தில் கொண்டு ஒரு விரிவான மாவட்ட வேளாண்மை திட்டத்தை தயாரிக்கும். மாவட்ட திட்டங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு மாநில அளவில் மாநில வேளாண் திட்டமாக உருவாக்கப்படும். இந்த திட்டங்களே ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா நிதியை பெறுவதற்கான அடிப்படையாகும். இதன் மூலம் நிதியானது உண்மையில் தேவைப்படும் பகுதிகளுக்கு சென்று சேர்வது உறுதி செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு, வறட்சி மிகுந்த பகுதிகளில் நீர் மேலாண்மை பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கலாம். அதே சமயம் அதிக விளைச்சல் உள்ள பகுதிகளில் அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படலாம். காலப்போக்கில் இந்திய விவசாயத்துறையின் தேவைகள் மாறின. வெறும் உற்பத்தி மட்டும் போதாது, விவசாயம் லாபகரமான தொழிலாக மாற வேண்டும் என்ற தேவை எழுந்தது. எனவே 2017 இத்திட்டம் மறு சீரமைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கியத்துவம் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு. விவசாயம் சார்ந்த புதிய தொழில்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்களை இத்திட்டம் ஊக்குவிக்கிறது. இது இளைஞர்களை விவசாயத்துறைக்குள் ஈர்க்க உதவுகிறது. விளைபொருட்களை பதப்படுத்துதல், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளை உருவாக்குதல் போன்ற அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இத்திட்டம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. விவசாயிகளுக்கு தங்கள் விளைபொருட்களை சரியான விலைக்கு விற்க உதவுவதற்காக சந்தை உள்கட்டமைப்பு மற்றும் மின்னணு வர்த்தக தளங்களுடன் இணைக்கும் பணிகளுக்கு நிதியளிக்கப்படுகிறது. தோட்டக்கலை, வேளாண் இயந்திரமயமாக்கல், மண் ஆரோக்கிய அட்டைகள் போன்ற பல முக்கியமான பணிகளுக்கு இத்திட்டம் நிதியளிக்கிறது. விவசாயத்தை ஒரு பாரம்பரிய வாழ்வாதார முறையிலிருந்து லாபகரமான தொழில் முனைவு வாய்ப்பாக மாற்றும் நோக்கத்துடன் இத்திட்டம் செயல்படுகிறது. கடந்த 15 மேலாக இத்திட்டம் இந்திய விவசாயத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு மாநில அரசுகளின் வேளாண் துறை முதலீடு கணிசமாக உயர்ந்துள்ளது. கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான சேமிப்பு கிடங்குகள், பதப்படுத்தும் அலகுகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது வெறும் மானியம் அளிக்கும் திட்டமாக மட்டுமல்லாமல் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை மையமாக கொண்ட திட்டம்.

நேர்களின் நினைவிற்கு. இன்று மாலை 6:10 விலக்கேற்றும் வேலை. இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடுகள் வளர்ப்பு குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் விவசாயி பசுவராஜ் அவர்கள், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, இரவு 9:30 நாடகமலர் நிகழ்ச்சியில் எழுத்தாங்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நாடகம், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் படைப்பு. புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க.

0: எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65921 நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
1: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேரம் 1:55 திரைகாணம்

0: T20 World Cup. India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led women in blue are currently placed second in Group A, having won 2 out of 3 matches. Benchmark domestic equity indices were trading around 0.7% higher in the afternoon session today. The Sensex climbed 575 points to 77,566, while the Nifty jumped 173 points to 24,195 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Samvidhan Hatya Divas being observed today. Prime Minister Narendra Modi pays homage to those who defended democratic values during the emergency. External Affairs Minister Dr. S. Jayashankar calls for stronger collaboration amid global challenges, invokes Vasudhaiva Kutumbakam at Jeju Forum in South Korea. BRICS Energy Ministers meeting begins in Gurugram under India's BRICS 2026 chairship. Powerful earthquakes strike Venezuela back-to-back, causing multiple building collapses. State of emergency declared. South Africa advanced to knockout stage of FIFA World Cup for first time, defeating South Korea 1-0 in Monterrey. And with that, we end the midday news.
1: Akashwani Udagamandalam Vanoli Nilayam Ooty FM 102.8. நீலமலை நேரம் நிகழ்ச்சி கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு,
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
6: நீலமலை நேரம்.
5: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி கோத்தர் மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீலமலை நேரம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி கோத்தர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் மக்களின் பாடல்கள் எனப்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். எனது பெயர் எஸ் விக்டர் பிரபராஜ். நான் லவுடைலினம் பகுதியில் வந்து 57 பிறந்தேன்.

0: நான் ஒரு தலைமை ஆசிரியரின் மகன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் வந்து படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம் என்று என்னை வளர்த்தார்.
1: நிலாளவை மற்றும் பதிவேடுகள் துறை அரசு துறைகளில் மிகவும் முக்கியமான ஒரு துறை. அதாவது இதனுடைய செயல்பாடுகள் முக்கியமாக இருக்கும், ஆனால் இந்த துறையை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு துறையில நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த துறையினுடைய செயல்பாடுகள் பற்றியும் உதகை நகரம் உருவான விதம் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த வாரம் நான் நிறைவாக சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா துறைகளும் இன்றைக்கு முழுக்க முழுக்க கணினிமயமாகிவிட்டது. உங்களுடைய துறையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பற்றி நம்ம பேசுவோம். அதோட வாழ்க்கையை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த எபிசோடில் நம்ம பேசுவோம். முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்காது, அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது, ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அதே விஷயம் வேறொரு ரூபத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி ஓரிரு அனுபவங்களை பற்றி எங்களோட சொல்ல முடியுங்களா?
0: என்னை வந்து 1994 சார் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தத்து எடுத்திருந்தாங்க, ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அப்போது பைலட் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்து எங்களுக்கெல்லாம், அப்போ தான் கம்ப்யூட்டர் வர காலகட்டங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி ஒரு 42 ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. சர்வென் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மூலியமாக நான் போயிருந்தேன் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக. அப்போது பங்களாதேஷில் இருந்து டாக்கா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தார், இன்னொரு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர் எந்த கண்ட்ரின்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் கம்ப்யூட்டரை வச்சு இந்த கூவர் ரிவரை நான் பொலியூட்டடாக திரும்பியும் எப்படி கொண்டு வர முடியுன்ற ஒரு ரிசர்ச்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு இருந்ததுனால அவங்க கூட உட்காந்து நான் கேட்பேன். எங்கள் கூட தான் தங்கியிருந்தாங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த கூவர் ரிவரை எப்படி நான் பொலியூட்டடாக திரும்பியும் ஒரு ரிவராக கொண்டு வர சாத்தியங்கள் இருக்கான்றதுக்கு ரிசர்ச்சுக்காக வந்திருக்கோம் நாங்கள். அதை அவர் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 42 ட்ரைனிங் இருந்தேன். அந்த ட்ரைனிங் டைமில் தான் நான் மனசில் நினச்சாட என்னோட அண்ணா யூனிவர்சிட்டிலலாம் நம்ம படிக்க முடியலையே அப்படின்னு. பட் என்னென்ன நான் படிக்க முடியலைன்னாலும் என்னோடய பசங்களை வந்து டாக்டரேட் முடிக்கிறதுக்கு கடவுள் ஒரு உதவி செஞ்சார், அது பெருமையாக நினைக்கிறேன்.
1: நீங்களும் படிச்சிருக்கீங்க சார், ஒரு 42 வந்து அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கீங்களா? ஸோ சார் நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்க அங்கே.
0: படித்தேன் சார் அங்கே. அப்போ தான் டாக்டர் பெருமைக்குரிய காலேஜ் அப்துல் கலாம் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார் அங்கே. அந்த டைமில் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம். நான் எந்த பெரிய ஆள்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடுவேன். அப்போது அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார் அந்த காலகட்டங்களில், டாக்டர் APJ அப்துல் கலாம்.
1: ஸோ நிறைய நினைவலைகள் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: ஓகே சார், ஓகே சார். இப்போது சர்வே பண்ணுறது மேனுவலாக பண்ணாலுமே அதை வந்து மேனுவலாக ட்ரா பண்ணுவீங்களா இல்லை கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணிடுவீங்களா?
0: ஆக்சுவலாக நாங்கள் மேனுவல் பீப்புள். 2015 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அப்போ தான் கம்ப்யூட்டருடைய அறிமுகம். நாங்கள் பண்ணது எல்லாமே எவ்ரி திங் இஸ் மேனுவல். இதனாலும் மேனுவல். ஒரு இன்ஸ்பெக்ஷனு, கலெக்டருடைய இன்ஸ்பெக்ஷன்னா உடனே ஒரு காப்பி வேணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டேபிள் இருக்குங்க, அதில் டியூப் லைட் போட்டிருப்பாங்க, மேலே கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டு அடியில் வச்சு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு டக்கு டக்குன்னு வரைஞ்சி அப்போவே ஒரு ரெக்கார்டு பண்ணி ஒன்று பண்ணி கொடுத்துருவோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான். இல்லைன்னா ட்ரேஸ் எடுக்கணும் போய் அப்புறமா கலெக்டர் இன்ஸ்பெக்ஷன் மற்ற ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷனுக்கு மற்ற. அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுங்களும் வெரி போல்டு அண்டு நல்ல பிரில்லியன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஃபீல்டுல போயிட்டாலே ஃபஸ்ட்டு என்ன ரெக்கார்டு வேணுன்றது அவங்களுக்கு தெரியும், உடனே கேட்பாங்க. நம்ம FMB நீட்னா நம்மளை திட்டிடுவாங்க, எங்கள் லொக்கேஷன் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு வாங்க. ஏன்னா ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் போனாலே அந்த லொக்கேஷன் ஸ்கெட்ச் பார்த்துட்டு அப்புறமா தான் இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அதில் முக்கியமான ஒரு ஆஃபீஸர் கண்ணன் ஐஏஎஸ்னு ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரெல்லாம் பிரில்லியன்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்கெல்லாம் என்ன இன்ஸ்பெக்ஷன் எப்படி போனால் எதாக கேட்கணுன்றதை நம்மள முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி அவர் கேட்குற மாதிரி எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் இன்ஸ்பெக்ஷனே பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஆஃபீஸர்ஸில் ரெவ்யூலெல்லாம் உட்காந்தா கேள்வி கேட்கறதுக்கு உடனடியாக பதில் சொல்லணும், அப்போ தான் ரெவ்யூவே பண்ணுவார், இல்லைன்னா எஞ்சி போயிடுவார். அப்போ தான் அடுத்த கேள்விக்கு போவாங்க அவங்க. அது மாதிரி ரெவ்யூ போனாலே பயமாக இருக்கும். ஒரு ஹெட்மாஸ்டர்கிட்ட பையன்ட்ட ஒரு டீச்சர்கிட்ட பையன் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி நாங்கள் உட்காந்துருப்போம், என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னு. நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளுக்கு நிறைய இதுகளெல்லாம் எடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் மேனுவல் பீப்புள் தான். அது பிறகு தான் கம்ப்யூட்டர் வந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, பழைய

0: கூட கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த பைலட் ஸ்கீம்னு அந்த காலத்தில் 94 எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ தான் ஒவ்வொரு டிராப்ஸ்மேனுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து அது ட்ரைனிங் போய் ஒருத்த நாட் ட்ரைனிங் சென்டர்ன்னு ஒன்று இருக்குங்க, சர்வீஸ் ட்ரைனிங். அங்கே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போகும்போது எக்ஸாம் வைப்பான், அதில் குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனால் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் அது இதெல்லாம் கிடைக்கணும். ஈவன் ஒரு தாசில்தார் ஆனால் கூட சர்வேல வந்து குவாலிஃபை ஆனால் தான் யூ வில் கெட் ப்ரொமோஷன். கலெக்டர் கூட சர்வேயை பற்றி தெரிஞ்சிருக்கணும்.
1: ஃபீல்டில் போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த முடிவு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் உறுதியாக இருக்காங்க இல்லைங்களா? சார், உங்களுடைய பணி சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுலயும் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில உங்களுடைய பணி எப்படி இருக்கும், அதாவது உங்களுடைய துறையில ஏற்பட்ட முன்னேற்றங்களை பற்றி எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு பாடலை தொடர்ந்து. இணைந்தர்கள் இது ஓடிஎஃப்எம் 101.8.

0: நீங்க முன்னரே சொல்லிட்டீங்க நீங்க மேனுவலாக தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றின கண்டினியூஷன் நம்ம பேசுவோம் சார்.
1: நான் வந்து ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணல. மேனுவல் பீப்புள்ன்றதுன்னு எல்லாமே கண்ணாடி போட்டுருவாங்க, சன்லைட் பேப்பர், பென்சில் அண்ட் ஸ்கேல், அப்புறம் பேனா, அதுதான் வேலையே. செஷன் உள்ளே போயிட்டாலே மேஜர் ரெக்கார்டு எல்லோரும் கண்ணாடி போட்டிருப்பாங்க, சன்லைட் பேப்பர் ரெக்கார்டுங்க தான் இருக்கும். ஈவன் வந்து சேரில் உட்காந்து பண்ணுற மாதிரி மேப் பிளாட்டிங் எல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு பெரிய டேபிள் கொடுப்பாங்க. இந்த சேரை வந்து திருப்பி போட்டு இதில் உட்காரும்,
0: கைப்பிடி
1: மேலே உட்காந்து ஒரு வில்லேஜ் மேப்பை பண்ணோம். இப்போ தும்மனட்டி வில்லேஜ் மேப் பண்ணணும்னு வைங்களேன், 10 சீட்டில் பண்ணால் தான் அது கீ போட்டிருப்போம். கீ போட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு கீ போட்டால் 10 சீட் இருக்கும். அது ஒரு சீட்டு பின்னாடி எந்த சீட்டு வரணுன்றது 1-3 இருக்கும், 4 வந்து 5 இருக்கும். அந்த மாதிரி அந்த சீட்டை வச்சா தான் அந்த மேப்பை வந்து அப்படியே பிளாட் பண்ண முடியும். வில்லேஜில் வந்து 2000 FMB இருந்துச்சுன்னா அந்த 2000 FMB அந்த வில்லேஜ் மேப்புள்ள கொண்டு வரணும்.
0: சார், இது வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு துறை தான் இல்லைங்களா? அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் புதுசு புதுசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: FMB தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இதில் பண்ண மாட்டாங்க வில்லேஜ் மேப்பில். இப்போ புதுசாக ஒரு FMB எடுத்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்கு இந்த சர்வே நம்பரில், அப்போ அந்த பில்டிங்கை வந்து FMB கொண்டு வரணும். இப்போ டவுன் சர்வே ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது தனியாக அதில் வந்து பிளாட் பண்ணி அதில் அப்டேட் பண்ணுவாங்க, பண்ணிகிட்ருக்கணும். அந்த ஃபைலுக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ், இப்போ வானொலி நிலையம் கட்டியிருக்காங்க, எந்த சர்வே நம்பரில் கட்டியிருக்காங்கன்றத அதை அப்டேட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பிளாட் பண்ணி அதை வந்து கீழே கையெழுத்து பண்ணணும், ரெட்டிங்கில் எழுதி இந்த சர்வே நம்பரில் இந்த ஃபீல்டில் ஏர் இண்டியானுடைய இது வந்திருக்கு, அது எந்த ஃபைல் மூலயமா இது இங்கே இந்த இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து அந்த FMB எழுதி கையெழுத்து போடணும்.
0: இப்போ அதில் இன்னும் நிறைய அப்டேஷன் வந்துருச்சு. இப்போ ஒரு வீடு கட்டுற மாதிரி கூட வீடோட பிளான் நம்ம கொடுத்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கடைக்கால எடுக்க முடியும். ஸோ நிறைய அப்டேஷன்ஸ்
1: வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு தான் தாலுகா ஆஃபீஸில் ஒரு LRDன்னு ஒரு போஸ்ட், LRD கிட்ட தான் எல்லா ரெக்கார்டும் இருக்கும். LRDனா லேண்ட் ரெவன்யூ டிரான்ஸ்மேன், அவர்கிட்ட தான் எல்லா ரெக்கார்டும் இருக்கும். அவர் தான் இந்த நியூ இதெல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணும்.
0: அடுத்ததான் நம்ம மூவ் ஆகலாங்க சார். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையிலையும் சரி பணியிலையும் சரி கிடைச்சாதான் நீங்கள் வந்து அடுத்து இலக்கை நோக்கி ஓட முடியுறீங்களா? அப்படி உங்களுக்கு பணியில் கிடைத்த அங்கீகாரங்கள், பதவி உயர்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள்?
1: ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் எங்களுக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரே ஒரு ஃபிர்காவில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷம் போய் அந்த ஃபிர்காவில் வேலை செஞ்சிருப்பது பதவி உயர்வுகள் வரும். அதனால் பணி உயர்வுகள் தாமதப்பட்டது. இருந்தாலும் தாமதப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுக்கு அதற்குண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்து ஓய்வு பெறும்பொழுது ஒரு நல்ல ஒரு அதற்குண்டான பதவிகள் கிடைக்க பெறாவிட்டாலும் பணிமூப்பின் காரணமான பணபலன்கள் மற்றும் பணியில் நிறைவு செய்வதற்கு உண்டான கிரேடுன்னு சொல்லுவாங்க, செலெக்ஷன் கிரேடு, சூப்பர் கிரேடு, அந்த மாதிரி பதவி உயர்வுகள் பெற்று நான் 2015 நான் ஓய்வு பெற்றேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்றால் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து தாசில்தார் போன்ற பதவிகள் அவர்களுக்கு உயர்வு பெற்றாலும் அதற்கு ஈக்குவலான பொறுப்பான பதவிகள் செக்ஷன் 8 நெத்தம்சட்டில் செக்ஷன் 8 ஆக இருந்து ஓய்வு பெற்றேன்.
0: பணி அப்படிங்கிறது எப்பவுமே நிறைவு பெறாது, ஆனால் நம்மளுடைய வயது மூப்பின் காரணமாக ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியேறித்தான் ஆக வேண்டும். அதுதான் அரசும் வகுத்திருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய உடம்பை நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நமக்கு வந்து ஆற்றல் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, ஆற்றல் நிறைவாக இருக்குது, நம்மளுடைய உடல் ஒத்துழைக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா சார்? நிகழ்ச்சியினுடைய நிறைவாக சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்தர்கள் இது ஓட்டி FM 101.8.

0: இவ்வளவு வாரங்கள் எங்களோட நிறைய விஷயங்கள் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் உங்களுடைய பணி அனுபவம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைவாக இந்த நிகழ்ச்சிக்கு சிகரம் வைக்கிறாப்பில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் கருத்துக்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீன் புக்காக இருந்தவங்க படிப்படி படிப்படியாக ரிட்டன் பை சம்திங் அப்படின்னு எழுதி எழுதி ஒரு கம்ப்ளீட் புக்காக மாறுறீங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் எங்களை போன்ற இளைய தலைமுறையினருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல வரும் செய்தி.
1: என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன கற்றுட்டேன்னா, முதல் முதலாக ஒழுக்கம் அதான் முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்புப்படும் என்று பெரியவர்கள் சொன்னது போல, ஒழுக்கமான வாழ்க்கை வந்து ஒரு நிறைவான ஒரு பணியை தரும். எதுவும் செஞ்சாலும் ஒழுக்கம் இருந்தால் மற்றவங்கிட்ட இருந்து ஒரு அன்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, A good thing in a day is that when someone smiles at you, you bring him one of yours. அப்படின்ட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நம்ம யாருக்கும் போய் பணம் காசு கொடுத்து இல்லை சாப்பாடு கொடுத்து மற்ற துணிமணி கொடுத்து உதவணுன்றது இல்லை. ஆனால் நம்ம ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் நம்ம வழியில் நடந்துட்டு போயிட்டுருக்கோம், ஒருத்தர் உங்களை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்தால் நம்ம அவரை பார்த்து திரும்பியும் ஒரு புன்னகைக்கணும். பல கவலைகள் இருக்கும், பல இதெல்லாம் இருக்கும், ஆனால் நம்ம அதை புன்முறையில் வைக்காமல் போனால் அதே ஒரு பெரிய தவறு என்று கூட சொல்கிறாங்க. ஸோ அன்பை பகிர்ந்துக்கணும், அப்புறம் பண்பாக இருக்கணும், பண்பாளராக இருக்கணும், அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், யாரையும் வந்து கடும் சொற்களால் வந்து பேசக்கூடாது, அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். அதிகாரிகள் மாத்திரம் இல்லை, கடைநிலை ஊழியர் இருந்தாலும் அவங்கள வாங்க போங்கன்ற மரியாதை கொடுக்கணும், அவங்கள அன்பாக பார்க்கணும், யாரை பார்த்தாலும் பேசக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகளால் பேசி அவர்களை நம்ம அன்பால் அடிமையாக்கிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருந்தாலும் எனக்கு இந்த ஒழுக்கம், அப்புறம் ஐ எம் நான் கரப்டட் வந்து நான் இந்த காசுக்காகவோ மற்ற காரியங்களுக்கு அடிப்பணிகிறேன், எதையும் தைரியமாக கேட்டுருவேன். யாராவது ஒரு கரப்ஷன்னா அதை செய்ய சொன்ன முடியாதுன்றுவேன், எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அதை நீ செஞ்சு அதை பண்ணி எடுத்துகிட்டு காசு பண்ணுனாக்கம் நான் பண்ணவே மாட்டேன். யார் ஏதாவது தவறு செஞ்சால் உடனே கேட்பேன், அது எந்த இடத்துல பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் சரி. ஏதாவது ஒருத்தர் இந்த தவறாக இருந்து ஏதாவது ஒருத்தனை ஏழையை போட்டு அடிச்சுட்டு இருந்தால் கூட எழுதி எதுக்குப்பா பண்ணுறேன்னு கேட்பேன். தைரியமான மனப்பக்கம் ஏன் வந்துச்சுன்னா, இதெல்லாம் மற்றவர்களோடு அன்பாய் பழகி மற்றவர்களிடத்திலிருந்து பண்பை கற்றுக்கொண்டு வெளியில் வரும்போது நம்மளுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்குது. அந்த அங்கீகாரத்தின் மூலியமாக பல நல்ல காரியங்கள் மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ள சூழ்நிலை வருது. எப்பொழுதும் எல்லார்கிட்டையும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிட்டா யாரும் நம்மளை வந்து, என்னைய டிபார்ட்மெண்ட்டில் என் பேர் விக்டர் பிரபுராஜ், என்னை வந்து விக்டர் சார்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் என்னுடைய அதிகாரியே வந்து மெட்ராஸ்லேருந்து சேலத்துலேருந்தெல்லாம் வருவாங்க, வந்த ரெண்டு மூணு நாள்லேயே என்கிட்ட பழகிடுவாங்க, பழகிட்டு என்னை வந்து விக்டர் சார்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு எங்கள் வீட்லேயும் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தேன், எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் என்னை செல்ல பிள்ளையாக தான் வச்சுருந்தாங்க. நான் ஏன் அப்படி அந்த இதை பெற்றுக்கொண்டேன்னா, மற்றவர்கள் நான் ரொம்ப அன்பாக இருப்பேன், யாரையும் கடிந்து கொண்டு பேச மாட்டேன். அன்பை எங்கள் ஊட்டி வளர்த்த எங்கள் பெற்றோர்கள் மூலியமாக இன்றும் நிறைய சோஷியல் சர்வீஸ் நான் செஞ்சிட்ருக்கேன். பணம் சம்பாதிக்கலை, காசு சம்பாதிக்கலை, சொத்து சம்பாதிக்கலை, நான் அன்பை பெற்றிருக்கிறேன், அநேக மக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் அன்பினால்.
0: அன்பு சூழ் உலகு அப்படிம்பாங்க, ரொம்பவும் அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. நம்ம மற்றவங்களை எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் மற்றவங்களும் நம்மளை

0: நீங்க எல்லாரையும் அன்பால பாக்குறீங்க, அன்பால அரவணைக்கணும்னு நினைக்கிறீங்க. சோ உங்களுக்கு திருப்பியும் நிறைய அன்பு கிடைக்குது, உங்களை வந்து அன்பால அரவணைச்சிருக்காங்க. இது வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பேர் சார். இப்போ நம்ம எல்லாமே செய்து முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது இருக்கும்பொழுது நம்ம கிட்ட பேச இருக்கு, நம்மளோட பழக இருக்கு அப்படின்னா நம்மளை மதிக்கிறவங்க தான் வருவாங்க. ஸோ நம்மளால பலனடைந்தவங்க கூட அதை மறந்துட்டு போயிருவாங்க. ஆனால் நம்மளோட மதிப்பை நீங்க சொன்னீங்க சாருங்கிற வார்த்தை, அது ரொம்ப பெரிய விஷயம் சார். அது நம்ம சர்வீஸ்ல இருக்கும்போது சார்னு கூடும்போது நம்ம பதவிக்கு தர மரியாதை, நம்ம சர்வீஸ்லேயே இல்லை இப்போ ஒரு காமன் மேனாக இருக்கோ அப்படிங்கும் போதும் அந்த வார்த்தை அவங்க மனசுலயே பதிவானுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ நீங்க நிறைய அன்புள்ளங்களில் சம்பாதிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இன்னும் பேசணும்னு நினைச்சா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எனக்கு ஊட்டியை பத்தின நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனாலும் ஒரு லென்தி எபிசோடா நம்ம பேசிட்டு இருக்கோம், முடிவுக்கு கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய தலைப்புகள்ல நம்ம பேசுவோம். ஒரு சிறிது இடைவேளை நம்ம எடுத்துப்போம். அனுபவ பேழை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மட்டுமல்ல, உதகையை பற்றியும் நீலகிரி மாவட்டத்தை பற்றியும் உங்களுடைய பணியை பற்றியும் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. எல்லாமே பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு. அந்த ஒரு தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இதுவரை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இதே போன்றொரு மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் மீண்டும் ஒரு அனுபவ பேழை நிகழ்ச்சியில் சந்திப்போம். மேர்லி, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன்,

0: அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்குடலூர் கூடலூர் பசார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, சின்கொனா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கரூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 27 தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 28 தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 29 தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 30 தேதியன்று பலத்த மழை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வரும் 1 தேதியன்று தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 29 தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அடுத்த பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20

0: டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெடிவழகி கபிலன். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங் ரான் டியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 3:02.

0: ஹலோ ஊட்டி. நேரில் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பில் நம்ம பேசிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அதாவது தூக்கமின்மை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தான் நம்ம பேசுகிறோம். தூக்கமின்மை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுவதற்காக மாவட்ட அதாவது மனநல டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் மணிகண்டன் அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம். அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். இப்போது நம்ம நீங்கள் உங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க சார்.
1: சார், என் பேர் டாக்டர் மணிகண்டன். நான் ஒரு மனநல மருத்துவர். இங்கே ஊட்டி நீலகிரி மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநல மருத்துவத்துறையில் பேராசிரியராக இருக்கிறேன் சார்.
0: இப்போ நம்ம மனநலம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த தூக்கமின்மை அந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நிறையா இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சில நேரங்களில் தூக்கமின்மை அதாவது அவங்களா நிறையா பிரச்சனைகளை மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு அந்த யோசனை சிந்தனை அதிகமாக இருக்கும்போது தூக்கம் வரதில்லை, இல்லைனா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்போது அதனால் நீண்ட நேரம் தூக்கம் வரதில்லை. இந்த மாதிரி சாதாரணமான விஷயத்தில் இருந்து அதை மற்ற காரணங்களுக்காக தூக்கம் வராத ஒரு சூழ்நிலையும் பார்க்குறோம். தூக்கம் வராததுக்கு இந்த மாதிரி சாதாரண காரியத்திலேருந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில சமயத்தில் யாராவது பேசிட்டாங்க அப்படின்போது அந்த வார்த்தை மனசுக்குள்ளே போயிட்டு அதே யோசனையாக இருக்குது, தூக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இது இதை இந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க
1: சார்? ஆக்சுவலி தூக்கமின்மை அப்படின்றது வந்து ஆங்கிலத்தில் வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க சார். தூக்கமின்மையை வந்து மூன்று விதமா நம்ம பிரிக்கலாம். இனிஷியல் இன்சோம்னியா, மிடில் இன்சோம்னியா, லேட் இன்சோம்னியா. அதாவது இன்னபிலிட்டி டு இனிஷியேட் ஸ்லீப், இன்னபிலிட்டி டு மெயின்டைன் ஸ்லீப், இயர்லி மார்னிங் அவேக்கனிங். இன்னபிலிட்டி டு இனிஷியேட் ஸ்லீப்ன்றது வந்து அதாவது அவங்களால தூக்கத்தை ஆரம்பிக்கவே முடியல. மீன்ஸ் நைட்டு ஒரு 8 o'clock வந்து அவங்க யூஸ்வலாக தூங்குவாங்க அப்படின்னா 8 o'clock பெட்டுக்கு போயிடுறாங்க, பெட்ல படுத்துடுறாங்க, அவங்களுக்கு வேற வேலைகள் இல்லை, தூங்குறது தான் வேலை, தூக்கத்துக்கு போறாங்க. பட் அவங்களால தூக்கத்தை அவங்களோட தூக்கத்தை ஆரம்பிக்க முடியல, டீப் ஸ்லீப்புக்கு போகவே மாட்டேன்றாங்க. ஒரு டைப், முதல் டைப் இந்த டைப்புங்க. இரண்டாவது டைப் எப்படின்னா 8 o'clock பெட்டுக்கு போவாங்க, ஒரு 8:30-9 o'clock அவங்களுக்கு தூக்கம் ஆரம்பிச்சிருவாங்க. பட் இன் பிட்வீன் ஒரு 12-1 o'clock மிட் நைட்ல எழுந்து உட்காந்துருவாங்க. எழுந்து உட்காந்துட்டு அதற்கு அப்புறமா அவங்களால அந்த தூக்கத்தை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் இது வந்து மிடில் இன்சோம்னியா, இல்லைன்னா வந்து இன்னபிலிட்டி டு மெயின்டைன் ஸ்லீப்னு சொல்லுவோம். அது அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் அவேக்கனிங். 8 o'clock பெட்டுக்கு போவாங்க, 8:30 தூங்கிடுவாங்க, கண்டினியூஸாக தூங்குவாங்க. ஆனால் இயர்லி மார்னிங் ஒரு 3-4 o'clock எழுந்து உட்காந்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களால தூக்கத்தை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த இன்சோம்னியா தூக்கமின்மை பிரச்சனையோட டைப்ஸுங்க. இது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு காரணத்தினால வரலாம். யூஸ்வலாக நீங்கள் இப்போ சொன்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க மனசில் போட்டு ஏதாவது குழப்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம். இப்போ நம்மளை இன்னைக்கு வந்து நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப ஒரு கடுஞ்சொற்களை சொல்லி நம்மளை வந்து திட்டாங்க, இல்லை நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி இந்த டே இன்னைக்கான நாள் வந்து நம்ம நினைத்த மாதிரி போகலை, அதனால ஒரு ஒரு மனக்கவலை வரும், மனச்சோர்வு வரும். அதனால நம்ம மைண்ட்ல வந்து அந்த எண்ணங்களே மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தூக்கமின்மை வர்றது வந்து குவைட் காமன். அது வந்து எல்லாருக்குமே நார்மலாக நடக்கிற இதுதான். பட் அது வந்து நம்ம தூக்கமின்மை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பட் என்ன பிரச்சனைனா இப்போ இந்த மாதிரி அவங்களால இந்த இந்த பிரச்சனை வந்து கண்டினியூஸா இருக்குது. ஒரு 2-3 months வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. வாரத்துல 3 நாளைக்கு மேல இருக்கு. வாரத்துல 7 நாள்ல 3 நாளைக்கு மேல அவங்களால தூக்கத்தை ஆரம்பிக்க முடியல, தூக்கத்தை மெயின்டைன் பண்ண முடியல. இல்லை இயர்லி காலையில அதிகாலையில எழுந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களால தூக்கத்தை கண்டினியூ பண்ண முடியல. இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வாரத்துல 3 நாள் வந்துருது. அந்த மாதிரி வாரத்துல 3 நாள் வருது, தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ இதற்கான காரணம்னு எடுத்துக்கிட்டா நிறைய சில பேருக்கு வந்து வயோதிகத்தின் காரணமாக தூக்கத்தை அவங்களால ஆரம்பிக்க முடியாமல் போகும். இல்லைக்கு ஒரு 50 வயதிற்கு மேலேயோ 60 வயதிற்கு மேலேயோ இருக்கிற ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து அவங்களோட இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு பிரெயின்ல வந்து மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து இட்ஸ் நெசசரி ஃபார் ஸ்லீப். ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அந்த ஹார்மோன் செக்ரேஷன் குறையிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை இயற்கையாக ஏற்படும். அதற்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாக நல்ல தூக்கத்தை உறக்கத்தை வரவழைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மனநல பிரச்சனைகள் இருக்கு. மனநல பிரச்சனைகளோட ஆரம்ப நிலையா கூட இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதற்கு வந்து நல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்டை பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம்.
0: நீங்கள் இந்த விளக்கம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம அதை கேள்வியை கேட்க வேண்டிய இதுவாக போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி தூக்கமின்மை

0: வரும்போது நீங்கள் சொன்னீங்க வேறு வேறு, அதாவது ஆரம்பத்தில் இந்த மாதிரி டெம்பரவரியாக தான் அது வந்து சரி, அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இதே வந்து நம்ம ஒரு பிரச்சனையாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது எது மற்ற என்ன காரணங்களெல்லாம் காரணங்கள்னால அந்த இன்சோமினியா வருது?
1: ஃபர்ஸ்ட் வந்து மனநல பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரெஷன், அதாவது மனக்கவலை நோய். மனக்கவலை நோயோட ஒரு அறிகுறி, முக்கியமான அறிகுறி வந்து தூக்கமின்மை பிரச்சனை. இரண்டாவது ஆன்சைட்டி டிசார்டர், பயம், பயநோய், பயநோயோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு வந்து தூக்கமின்மை பிரச்சனை. அண்ட் அதர் சில சைக்காட்ரிக் இல்னஸ், பைபோலர் இல்னஸ், சிசோஃப்ரினியா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுலேயுமே வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஏதோ, அதாவது 50 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் அதோட அர்த்தங்க. 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து வயோதிகம் காரணமாக வரக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனையா இருக்கலாம்.
0: இப்போ இது இந்த இன்சோமினியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை, மனநலம் த்தினால வரக்கூடிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கு முன்னால் ஒரு சில சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். இப்போ தூக்கம் வரல அப்படின்றதுக்காக வேண்டி சில சமயத்தில் இரவு நேரத்தில் நம்ம சாதாரணமாக சீக்கிரமாக தூங்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம், 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 10 மணிக்கு 9 மணிக்கு தான் சாப்பிட்ற வழக்கம் பெரும்பாலானவங்க கிட்ட அதுதான் இருக்குது. இந்த சாப்பிட்றத விஷயத்தில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வரதில்லை அப்படின்றத காரணமாக வச்சே நிறைய பேர் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது சரியான முறையா?
1: இல்லைங்க, அது ஒரு சரியான முறை இல்ல, அது ஒரு தவறான முறை. ஆக்சுவலி இந்த தூக்கப்பின்மை பிரச்சனைக்கே நம்ம மருந்து மாத்திரைகள் அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஸ்லீப் ஹைஜின் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்போம். ஸ்லீப் ஹைஜினிங் டெக்னிக்ஸ்ல அந்த டெக்னிக்ஸ்ல சில ஐடியாஸ், சில அறிவுரைகள் அவங்களுக்கு வழங்குவோம். அந்த அறிவுரையை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே ஒரு ஒரு 70 to 80% ஆஃப் பர்சன்ஸுக்கு வந்து தூக்கம், நல்ல தூக்கம் வந்துருங்க. மீதி இருக்க ஒரு 20-30% மக்களுக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட், அதாவது மருந்து மாத்திரைகள் தேவைப்படும். ஸ்லீப் ஹைஜின் டெக்னிக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வேக்கப், ஃபிக்ஸ்டு வேக்கப் டைம் அண்ட் ஸ்லீப் டைமை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏர்லி காலையில் ரொட்டீனாக 6 மணிக்கு எழுந்திருக்கிற, 6 மணினா அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மனிதருக்கு, ஒரு ஹியூமனுக்கு வந்து கண்டினியூஸா 8 hours ஸ்லீப் வந்து நெசசரிங்க. 6 to 8 hours நம்ம வச்சுக்கலாம், 8 hours நெசசரி. பட் இன்னைக்கு இருக்கிற நம்ம கால சூழ்நிலையில 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவதுன்றது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஸோ அப்படின்னு இருக்கப்போ 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் இருக்கணும். அப்படி ஒரு தூக்கம், தொடர்ச்சியான தூக்கம் இருந்தாதான் அவங்க நைட்டு தூங்கி காலையில எழுந்திருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். நைட்டு நம்ம வந்து திருப்தியா தூங்கணும், அந்த டே வந்து அவங்களால ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். இந்த 6-8 மணி நேரம் அந்த தொடர்ந்து தூக்கத்திற்கு, கண்டினியூஸ் ஸ்லீப்புக்கு வந்து நம்ம வந்து இனிஷியலாக வந்து ஸ்லீப் ஹைஜின் டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்லீப் ஹைஜின் டெக்னிக்கு நம்மளோட ஸ்லீப்பிங் டைமும் வேக் டைமும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். நைட்டு 8 o'clock நம்ம தூங்க போகிறோம்னா 8 o'clock தூங்க போவாங்க. ஒரு தவாத 8 o'clock தூங்க போக முடியல, 9 o'clock தான் தூங்க போக முடியும்னா 9 o'clock ரொட்டீனாக போயிடுங்க. ஒரு நாள் 9 o'clock தூங்க போகிறது, ஒரு நாள் 7 o'clock தூங்க போகிறது, ஒரு நாள் 11 o'clock தூங்க போகிறது, இன்னொரு நாள் நைட்டு தூங்குறதே இல்லை, மிட் நைட் ஆகிடுது. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த நேர மாறுபாடு இருக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க தூங்க போகிற டைத்தை. அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கிற டைமுமே வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. 6 to 8 hours வந்து கண்டினியூஸ் சுழிப்பு இருக்கணும். காலையில ஒரு 6-5-8 மணிக்குள்ள எழுந்திருக்கிற மாதிரி டயத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டயத்துக்குள்ள நீங்க ரொட்டீனா எழுந்தீங்கனாலே ஒரு பிரச்சனை சரியாகும். அதுக்கு அடுத்த படி பார்த்தோம் அப்படின்னா, எழுந்ததும், காலையில எழுந்ததும் ஒரு 30 நிமிடமாவது நீங்க வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும். ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து நேச்சுரல் சன்லைட் இருக்கிறதுனால அது சில ஹார்மோன் ப்ரொடக்ஷனை சப்ரஸ் பண்ணும். அதாவது மெலட்டோனின் வந்து நெசசரி ஃபார் ஸ்லீப். நைட் நேரத்தில் நமக்கு மூளையில் வந்து மெலட்டோனின் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த மெலட்டோனின் இருக்க இருக்க நமக்கு தூக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணும். காலையில் நம்ம வெயிலுக்கு போகிறப்ப மெலட்டோனின் செக்ரேஷனை, வெயில், அதாவது சன், சூரிய ஒளி வந்து அந்த மெலட்டோனின் செக்ரேஷனை குறைக்கும். குறைக்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், அந்த நாளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து

0: இந்த நாப் சொல்லுவோம்ல, அதாவது 1 ஹவர் ஹாஃப் அன் ஹவர் இந்த டே டைம்ல நாப் எடுத்துக்கிறது, அந்த நாப் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு 15 to 20 minutes ஆஃப்டர் ஃபுட், லஞ்சுக்கு அப்புறமா, ஒரு லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 30 minutes அப்புறம் ஒரு 10 to 15 minutes, மேக்ஸிமம் 15 to 20 minutes வந்து ஒரு சின்ன நாப் எடுத்துக்கலாம். அதை வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்டா எடுக்கக்கூடாது, ஒரு நாள்ல ஒரு தடவை வேணா டே டைம்ல எடுத்துக்கலாம், அதுக்கு மேல எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சாயந்தரம் 5 மணிக்கு மேலேயோ 5 மணிக்கு மேலேயே இல்லைன்னா நீங்க தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே, நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ அதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நீங்க வந்து காஃபி டீ இந்த மாதிரி ஆகாரங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தபடி வந்து ஏதாவது மற்ற பேட் ஹேபிட்ஸ் லைக் ஆல்கஹால், மது அருந்துறவங்க, பீடி சிகரெட் குடிக்கிறவங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நைட் டைம்ல எடுத்துக்காம இருக்கும். இனிஷியலா வந்து இப்போ அது வந்து உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி தெரியும், ஆல்கஹால் எடுத்துக்கிறதும் பீடி சிகரெட் குடிக்கிறதும் உங்களுக்கு தூக்கத்துக்கு உதவி பண்ற மாதிரி இனிஷியலா தெரியும். பட் அது லாங் டேர்ம் நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கிறப்போ அதுவே வந்து தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அதே மாதிரி நீங்க சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து ஹெவி மீல்ஸை அவாய்ட் பண்ணிடணும். நீங்க சார் இப்ப கேட்டிருந்தீங்க, அதாவது அதிகமா சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும், தூக்கத்தை கண்டினியூ பண்ண முடியும், அதுக்காக நான் வந்து அதிகமா சாப்பிட்றேன் அப்படின்றது, அதுவே ஒரு தவறான முறை. ஸோ ஹெவி மீல்ஸ் வந்து நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நைட்டு வந்து ரொம்ப சாஃப்ட் டயட்டா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப குறைவான அளவுல சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, நம்ம தூங்குற இடம் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர்ல இருக்கணும். லைக் நம்ம யூஸ்வலி நம்ம பாடிக்கு ஏற்ற டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரவுண்ட் 18 to 25 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர்ல ஒரு நல்ல தூக்கம் வரும், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம தூங்குற இடம் வந்து அதிகப்படியான நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கணும், அதிகப்படியான சத்தம் அதாவது ஒளி தொந்தரவு இல்லாத இடங்கள்ல போய் தூங்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நைட்டு நம்ம தூங்குறப்ப நம்மளோட அந்த தூங்குற ரூம் வந்து ரூம்ல எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத மாதிரி இருக்கணும். நல்ல ஹார்ட் கர்டைன்ஸ் வந்து நல்ல டார்க் கலர் கர்டைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் வந்து நல்ல பிளாக்கா இருக்கணும், நல்ல அதாவது வெளிச்சம் எதுவும் இல்லாத ஒரு ரூமா இருக்கணும். அதுக்கப்புறம் ரொட்டீனா வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், தூங்குறது ஈவினிங் ஒரு 30 minutes, மார்னிங் ஒரு 30 minutes வந்து ரொட்டீனா எக்ஸசைஸ் ஹேபிட்ஸையும் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் வந்து உங்களோட அந்த தூக்கமின்மை பிரச்சனை சரியாயிடும். பட் தூக்கமின்மை நைட்டு அதுக்காக நான் அதிகமா தான் சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும்ன்றது ஒரு மித்தது, அது ஒரு தவறான புரிதல்.
1: டாக்டர், இப்போ நீங்கள் என்னன்னா, நான் கேள்விகளை கேட்கணுன்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க, இனி கேள்விகளை என்ன கேட்கணும் அப்படின்றது ஒரு அதே ஒரு கேள்வியாக இருக்குது. முக்கியமாக அதாவது நீங்கள் நைட்டில் அந்த மாதிரி சில சமயத்தில் ப்ளூ லைட்டில் தூங்குறது, எல்லோ லைட்டில் தூங்குறது, நைட் மேரு, கனவுகள் வரது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தை கெடுக்குதா அப்படின்றது அதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் அந்த தூக்கத்தில் வந்து இந்த மாதிரி தூக்கம் இல்லாததுனால நமக்கு என்னென்ன மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைனா, ஒரு புத்துணர்ச்சியோட வேலை செய்யணும் அப்படின்னு இருந்ததுன்னா உடல் உறுப்புகள் பல வந்து ஓய்வெடுக்கிற நேரத்தில் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற அந்த சில கேள்விகளுக்கும் நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம். இணைந்தர்கள் ஊட்டி FM 101.8.

0: ஹலோ ஊட்டி தொடர்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் டாக்டர் மணிகண்டன் அவர்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். மனநல மருத்துவர் மற்றும் உதவி பேராசிரியர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியக்கூடிய டாக்டர்கிட்ட தான் நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போது தூக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்சோமினியா, தூக்கம் இன்மையினால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தூக்கத்திலேயே சிலதெல்லாம் அவங்களே வருத்திக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது போக தூக்கத்தில் மற்றவங்களுக்கு அது இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட சிலதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இரவு நேரங்களில் அவங்க தன்னைத்தானே அழுகிறதோ, தன்னைத்தானே பேசிக்கிறது, இல்லைனா எழுந்து நடக்கிறது, வேற எங்கேயாவது வெளியில் ஓடி போகிறது, இதெல்லாமே வந்து தூக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனை தானே
1: சார்? அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. முதல்ல நீங்க ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்ச க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லிடுறேன் சார். நம்ம கனவு பத்தி கேட்டிருந்தீங்க.
0: ஆமா ஆமா,
1: அதை பத்தி நான் சொல்லிடுறேன். கனவு வந்து, அதாவது நம்ம தூக்கத்தை வந்து இரண்டு விதமா பிரிக்கலாம். ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு சொல்லிட்டு இரண்டு விதமா பிரிக்கலாம் சார். கனவு வந்து எந்த ஸ்டேஜில் வேணா ஏற்படலாம், பட் யூஸ்வலா வந்து ரெம் ஸ்லீப், ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு சொல்றேன், அந்த டைத்துல தான் வந்து அதிகமான கனவுகள் ஏற்படும். அந்த ரெம் ஸ்லீப் டைத்துல வர கனவுல தான் வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த நாள் காலையில வந்து நம்ம நைட்டு இந்த கனவு எனக்கு வந்ததுன்னு நம்ம ஞாபகப்படுத்தி சொல்றோம்னா, அந்த கனவு வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், அந்த டைத்துல வந்த கனவுகளா, அந்த பீரியட்ல வந்த கனவா இருக்கும். அதுக்கப்புறமா அதுதான் சார் நீங்க கேட்ட அந்த கனவு பத்தின இது. அடுத்த கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன் சார்.
0: கனவு சமயத்துல, அதாவது ஒரு நல்ல தூக்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு கனவு இருந்ததுன்னா அது இடையூறா இருக்கும்.

0: ஆழ்ந்த தூக்கம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையான்றதா அப்படின்னு இருக்கு.
1: இல்ல அது உண்மை இல்லைங்க சார். அதாவது அதுலயே வந்து ஸ்லீப் டெரர், சில குழந்தைங்களுக்கு வந்து நைட்டு தூங்குறப்பயுமே வந்து இன் பிட்வீன் குழந்தைங்க வந்து எழுந்து ரொம்ப கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப அழுவாங்க, கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்துப்பாங்க, அந்த மாதிரி வர்றது வந்து குழந்தைங்களுக்கு நார்மல்.
0: அது போக இப்போ தூக்கத்தினுடைய அந்த அந்த டைமிங், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா, பிறந்த குழந்தையிலேருந்து அந்த தூக்கத்தினுடைய அந்த டைமிங் வித்தியாசப்படுது. நீண்ட நேரம் குழந்தைகள் சாதாரணமாக நீண்ட நேரம் தூங்குவாங்க, வயதானவர்கள் அப்போது கொஞ்சம் அதிகமாக ஆக தூக்கத்தினுடைய அளவு அது கம்மியாயிட்டே வரும். ஸோ நல்ல ஒரு உறக்கம், அதாவது நல்ல ஒரு உற்சாகமாக வேலை செய்யணும் புத்துணர்ச்சியோடு அப்படின் போது, இந்த ஏஜ் டிஃபரன்ஸில் அது எப்படி ஒரு சார்ட் மாதிரி சொல்ல முடியுமா?
1: ஆக்சுவலி தூக்கமின்மைன்றது நார்மலாக, அதாவது அடல்ட் அடல்ட்டு ஒரு நல்ல அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்களுக்கு நார்மல் ஸ்லீப் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24 மணி நேரத்தில் 6 to 8 மணி நேரம் நல்ல தொடர்ந்து தூக்கம் வேணும். கண்டினியூஸாக தூங்கினா அது ஒரு நல்ல தூக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்த குழந்தைங்க இயர்லி அவர்ஸில் வந்து அவங்களோட மேக்ஸிமம் 24 hoursல் மேக்ஸிமம் அவர்ஸ் வந்து தூங்க தான் செய்வாங்க. ஸோ அந்த தூக்கத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம், உடல் வளர்ச்சி மற்றும் மன வளர்ச்சி வந்து நல்ல தூக்கத்தின் மூலமாக தான் அந்த குழந்தைகள் பெறுவார்கள். ஸோ ஒரு 2-1 வயசு வரைக்குமே வந்து குழந்தைங்க ஒரு நாளில் அதிகபட்சமாக 16 மணி நேரம் வரைக்கும், 16-18 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த பிறந்த குழந்தைகள் தூங்குவாங்க. அது அந்த தூக்கத்தின் அளவு என்பது வயது ஆக ஆக, 1 வயது, 2 வயது, 5 வயது, 8 வயது இந்த மாதிரி வயது ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபோன்ஸ் இந்த 5 இயர்ஸ் எல்லாம் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு அவங்களோட தூக்கத்தின் அளவு வந்து 8 to 10 மணி நேரமாக குறையும். அது அடுத்த லெவலுக்கு போகிறப்போ அடல்ட்ஹுட்டுக்கு வர்றப்போ அவங்க 6 to 8 hours ஒரு நாள் ஆக்டிவாக தூங்க, 24 மணி நேரத்தில் 6 to 8 hours தூங்கினாலே அது ஒரு நல்ல உறக்கம். அந்த உறக்கமே வந்து அவரோட மனநலன் மற்றும் உடல்நலன் பேணுவதற்கு அந்த 6 to 8 hours நீடித்த கண்டினியூஸ் ஸ்லீப்ன்றது போதுங்க.
0: இப்போ
1: வயதானவர்களுக்கு சில சமயம் வயதானவர்களுக்கு வந்து அது அந்த அடல்ட்ஹுட்லேருந்து ஓல்டேஜ் போறப்ப அந்த தூக்கத்தோட அளவு வந்து அந்த 6 to 8 hoursன்றதுலேருந்து குறைந்து கொண்டே வரும். அந்த 8 hoursன்றது 6 hours ஆகும், 6 hoursன்றது 4 hours ஆகும், 4 hoursன்றது 2 hours ஆகும். ஸோ ஒரு 50-60 வயதிற்கு மேல அவங்களுக்கு வயது ஆகுறப்போ அவங்களோட உடல்ல மூளையில நடக்கிற சில ரசாயன மாற்றங்களால சில சுரப்பிகளின் செயல்பாடு குறைவதாலும் சில ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக செக்ரீட் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து தூக்கத்தினோட அளவு வந்து அந்த நேரத்தின் அளவு குறையும். அந்த குறையிறப்போ அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும்.
0: தூக்கம் இன்மையினால் வரக்கூடிய, அதாவது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துது?
1: ஃபர்ஸ்ட் தூக்கமின்மைக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸ் தான் சொல்லி கொடுப்போம். எங்ககிட்ட வர நோயாளிகளுக்கெல்லாம் நாங்கள் முதல் சொல்றது வந்து ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸ். நம்ம ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணியும் அவங்களால வந்து தூக்கத்தை ஒரு நீடித்த நல்ல உறக்கத்தை பெற முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம மருந்து மாத்திரைகள் அதற்காக கொடுக்கலாம். அதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் நம்ம கிட்ட இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ்ல நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கு. ஈவன் இந்த வயதானவர்களுக்கெல்லாம் சில ஹார்மோன்ஸ் வந்து கம்மியா சுரக்கும் சொல்லுங்க, அந்த ஹார்மோன்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கே நம்ம கிட்ட ட்ரக்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஹார்மோன்ல மிமிக்ன்ற மாதிரி அந்த ஹார்மோன் மாதிரியே இருக்கிற மாத்திரைகளும் இருக்கு. அந்த மாத்திரைகள் இனிஷியலா கொடுத்து ட்ரை பண்ணுவோம். அதுலயும் அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நல்ல தூக்கம் வரலனா அதற்கு அடுத்த லெவல் மருந்து மாத்திரைகள் இருக்கு. அதுலயும் வரலனா அதற்கு அடுத்த லெவல் மருந்து மாத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் போடுறப்போ 100% இந்த தூக்க பிரச்சனையை வந்து நம்மளால சரி பண்ண முடியும். அது போக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஐடியாஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ன்றது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும். அவங்களோட அந்த தூக்கத்தை அந்த ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறது மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். அது இண்டிவிஜுவலாக மாறுபடும், அது காமனாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இண்டிவிஜுவலாக வர்றப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி சில மாடிஃபிகேஷன் சில அறிவுரைகள் வழங்குவோம். அந்த அறிவுரைகளை அவங்க ஃபாலோ பண்ணாலே இம்ப்ரூவ் ஆவாங்க.
0: இப்போ இதுக்கு எடுக்கிற டேப்லெட் வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா, எது மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படும்?
1: ஆக்சுவலி இந்த நம்ம தூக்கத்திற்காக

0: பரிந்துரைக்கப்படுகின்ற மாத்திரைகளால பெரிதாக நமக்கு ஒன்றும் பக்க விளைவுகள்லாம் ஏற்படாது. நம்ம எப்பயுமே ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஸோ ஒரு மாத்திரை எடுக்கிறதுனால அதில் அந்த மாத்திரையினால வர பக்க விளைவுகள் அதிகமா இல்லைனா நமக்கு நமக்கான கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நன்மைகள் தான் அதிகமா இருக்கு. பக்க விளைவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு. பக்க விளைவுகள் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதாவது நைட் எடுத்துக்கிற மாத்திரை எடுத்துக்கிறதுனால டே டைம்லயும் வந்து அவங்க ஸ்லீப்பியா சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதாவது பகல் நேரத்திலும் அவங்களுக்கு உறக்கமாவே வரலாம், அவங்களால வந்து ரொம்ப ஆக்டிவா இல்லாம இருக்கலாம், இந்த மாதிரி அதுவா இல்லாம இருக்கலாம். சில சமயம் வந்து நாள்பட்ட நாட்களுக்கு வந்து அவங்க அந்த மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா டிபெண்டன்ஸ் சம் பர்சன்ஸுக்கு வந்து டிபெண்டன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ட்ரீட்டபிள் தான். டே டைம் ஸ்லீப்னஸ் அதிகமாக இருக்கு, மாத்திரை போடுறதுனால ரொம்ப சோர்வாக இருக்கு அப்படின்றப்போ அதை டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை ஒரு மாத்திரையில இருந்து வேற மாத்திரையை மாத்தியோ அதை அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். டிபெண்டன்ஸ் பிரச்சனையுமே வந்து ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வைத்திய முறைகள் இப்போது அட் ப்ரெசன்ட் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ தூக்கமின்மை பிரச்சனைக்காக நீங்க மாத்திரை எடுத்துக்கிறதுனால எனக்கு சைட் எஃபெக்ட் வரும், அதனால நான் மாத்திரை எடுத்துக்கல அப்படின்றது வந்து ஒரு நல்ல முடிவு கிடையாது. ஏன்னா இதுல அந்த மாத்திரை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நன்மை தான் அதிகமே தவிர அதனால வர சைட் எஃபெக்ட்ஸோ அதனால வர பின்விளைவுகளோ அதிகம் கிடையாது. ஸோ ரிஸ்க் கம்மி பெனிஃபிட் அதிகம். ஸோ நீங்கள் வந்து மாத்திரையை தாராளமாக எடுத்துக்கலாம்.
1: இப்போ தொடர்ந்து தூக்கமின்மையை கவனிக்காத விடுற சூழ்நிலையிலையோ அல்லது டைரக்டாகவே சில நேரங்களில் மெடிக்கல் ஷாப்பில் போய் அவங்க வாங்கிடுறாங்க அன்அஃபிஷியலாக டாக்டருடைய அந்த பரிந்துரை இல்லாமல் இப்படி வாங்கும்போது இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து
0: கண்டிப்பாக அது இருக்கு. இப்போ நான் சொன்ன டிபெண்டன்ஸ், அதாவது மாத்திரையோட அந்த மாத்திரைக்கு நம்ம வந்து அடிமையாகிறது, அந்த மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிருது. இது எல்லாமே வந்து இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் தானுங்க. அதாவது மருத்துவர் வந்து ஒரு தடவை நீங்கள் மருத்துவர்கிட்ட விசிட் போயிருப்பீங்க, ஒரு மாத்திரை அந்த அப்போ உங்களுக்கு இருந்த தூக்கமின்மை பிரச்சனைக்காக ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாரு. அந்த மாத்திரையவே நீங்கள் வந்து காலம் ஃபுல்லாக 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் தொடர்ந்து எடுத்துக்கிறது இனிஷியலாக. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு டிபெண்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். அது வந்து உடலுக்கு நன்மை விளைவிக்காது. அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் போய் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை வாங்கி போடுறது. ஸோ உங்கள் பிரச்சனை உங்கள் தூக்கமின்மைக்கான காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தையும் சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்கள் தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். சும்மா தூக்கம் வர்றதுக்கு மட்டும் நம்ம ஒரு மாத்திரையை கொடுக்கறதுனால உங்களுக்கு தூக்கம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. அது கூட உங்கள் தூக்கமின்மை பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்து அந்த காரணத்திற்கான மாத்திரையும் மீன்ஸ் காரணத்திற்கான மருந்து மாத்திரையும் சேர்த்து கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்கள் தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நீங்கள் டெம்பரவரி ரிலீஃப்காக போய் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை ஆல்ரெடி வாங்கின மாத்திரையோ மறுபடியும் வாங்கி போடுறதுனாலையோ உங்களோட தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாகும். அண்ட் அதனால் வர பின்விளைவுகளும் அதிகமாக தான் ஆகுமே தவிர அது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்காது.
1: டாக்டர், இப்போது தொடர்ந்து அதாவது தூக்கமின்மைக்கு மாத்திரைகளை எடுத்துட்டு கொண்டிருக்கிறதுனாலையோ அல்லது தூக்கமின்மையை சரியான முறையில் கவனிக்காமல் விட்டாலோ தூக்கத்திலேயே வரக்கூடிய அந்த ஃபிட்ஸோ அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? சில சமயத்தில் தூக்கத்தில் மட்டும் வரக்கூடிய அந்த இரவு நேரத்தில் மட்டும் ஃபிட்ஸ் வரும், இதுக்கும் தூக்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? சில நேரத்தில் அந்த தூக்கத்தினுடைய தூக்கத்திலேயே ஃபிட்ஸ் வரவங்களுக்கு தூக்க மாத்திரையும் அதுல கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க?
0: தூக்கத்துல தூக்கத்துக்கும் ஃபிட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா, மீன்ஸ் எனி கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இருக்கலாம். பட் தூக்கத்தில் ஃபிட்ஸ் ஒரு சீஷர் இருக்கிறவங்களுக்கு சீஷர் வந்து எப்போ வேணா வரலாம். தூக்கத்து தூங்கிட்டு இருக்கிறப்பையும் வரலாம், ஆக்டிவாக இருக்கிறப்பையும் வரலாம். பட் தூக்கம் இன்மையினாலையும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபிட்ஸ் வர்றப்போ வந்து ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் ஒரு பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு சீஷர் டிசார்டர் இருக்கு, ஃபிட்ஸ் வருது, வலிப்பு நோய் வர்றவங்களுக்கு வந்து நைட்டு சரியா தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், யூஸ்வலா வந்து வலிப்புக்கான மாத்திரையும் கொடுத்து அவங்களுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கான அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு மாத்திரையும் சேர்ந்து கொடுக்கறது வழக்கம் தான். அது எல்லாருக்கும் தேவைப்படாது. யாருக்கு தேவைப்படுமோ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி

0: தூக்க மாத்திரையும் சேர்த்து கொடுக்கலாம், கொடுப்போம்.
1: டாக்டர், இப்போ ஒரு சிலருக்கு தூக்கம் ஜாஸ்தி வருதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க, சிலருக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி அதை நினச்சி கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதிகமாக தூங்கிறது வந்து சில சமயத்தில் கட்டுப்படுத்த நினச்சாலும் கட்டுப்படுத்த முடியறதில்ல. குறிப்பாக காலையில் எழுந்து சீக்கிரமாக வேலைக்கு போகும்போது அப்போ தான் நமக்கு நல்லா தூங்கணும் போல் இருக்குது. அளவுக்கு அதிகமாக தூங்கும்போது எடை கூடுறதோ அல்லது எடை குறையிறதோ உடல்நல கோளாறுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா?
0: இருக்குங்க, இருக்கு. ஆக்சுவலி வந்து இன்சோம்னியா தூக்கமின்மை பிரச்சனை வந்து எப்படி வந்து ஒரு மனநல பிரச்சனைக்கான ஒரு அறிகுறியோ அதே மாதிரி அதிகமான தூக்கம் ஹைப்பர்சோம்னியான்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து ஒரு மனநல பிரச்சனையோட அறிகுறியா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து நம்மளோட நார்மல் தூக்கம்ன்றது 6 to 8 மணி நேரம் தான், 8 மணி நேரத்துக்கு அதிகமா உங்களுக்கு தூக்கம் வருது. நைட்டு 8 மணி நேரம் தூங்கினாலும் காலையில எழுந்தது உங்களால ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியல. டே டைம்லயும் வந்து காலையில எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேலைக்கு போறீங்க, போன உடனே உங்களுக்கு தூக்கம் வருது, ரொம்ப டே டைம்ல எல்லாம் டயர்டா ஃபீல் பண்றீங்க, நைட்டு வந்து திருப்தியா நீங்க தூங்குனீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலே அதுவுமே ஒரு மனநல பிரச்சனையோட ஆரம்ப நிலையா இருக்கலாம், பிரச்சனை அறிகுறியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கான என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: இரவு நேரங்களில் பல்வேறு விதமான நைட் லேம்ப்ஸு யூஸ் பண்ணுறாங்க, ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் அல்லது பிளாக். இருட்டில் இப்போ ஏன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இருட்டில் தூங்குறது நல்லது அப்படின்றதுனால அது அப்படி தூங்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில முக்கியமான காரணங்களுக்காக, மருத்துவ காரணங்களுக்காக இருட்டில் தூங்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரெட் லைட்லேயோ எல்லோ லைட்லேயோ தூங்கக்கூடாது, சில சமயத்தில் லைட்டையே போட்டுட்டு தூங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டிங்ஸ்க்கும் அந்த வெளிச்சத்தில் தூங்குறதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குது?
0: சம்பந்தம் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து நம்ம டே டைம் லைட் டைம் டே டைம்ல வந்து நம்ம உடம்புல மெலட்டோனின் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். மெலட்டோனின் செக்ரேஷன் கம்மியா இருக்கும் நைட்டு, அதாவது இரவு நேரத்துல மெலட்டோனின் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ மெலட்டோனின் செக்ரேஷன் அதிகமா இருக்கிறப்போ மெலட்டோனின் இஸ் அ ஸ்லீப் இன்டியூசிங் ஹார்மோன். அந்த ஹார்மோன் இருக்கிறதுனால நமக்கு தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள், நம்ம தூக்கத்திற்கு காரணமான ஒரு ஹார்மோன் பார்த்தா மெலட்டோனின். அது வந்து எப்போ உடம்புல செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நல்ல இருட்டில் தூங்குறப்போ. அந்த இருட்டு இல்லாமல் ஏதோ ஒரு வெளிச்சத்தில் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அது வந்து மெலட்டோனின் செக்ரேஷனை அது குறைக்கும். ஸோ அது குறைக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தூங்குற ரூமு எப்பயுமே நல்ல ஒரு கருநிறமாக இருக்கணும். எந்த விதமான எந்த கலர் லைட், மஞ்சள் லைட்டு, கிரீன் லைட், ப்ளூ லைட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு வெளிச்சமும் உங்கள் பெட்ரூமில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வந்து டார்க் கலர் ஸ்க்ரீன்ஸ், விண்டோ ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் நீங்கள் தடுக்கலாம். தடுக்கிறதுனால உங்களோட உடலில் அந்த ஹார்மோன் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி தூக்கம் வேகமாக வர்றதற்கும் நீடித்த உறக்கத்திற்கும் அது நல்ல உதவி புரியதாக இருக்கும். ஸோ நீங்கள் தூங்குற ரூம் கருமையாக மட்டும்தான் இருக்கணும், இருட்டாக மட்டும்தான் இருக்கணும்.
1: முக்கியமான கேள்வி, தேவையான கேள்வியும் சொல்லலாம், ஆனால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டு பதில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்களே ஒரு மருத்துவராக இருக்கீங்க, இரவு நேர டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நிறைய இடத்துல நிலவுது. நிறைய இடத்துல இரவு நேர டியூட்டி அவங்களுக்கு காலத்தின் கட்டாயமாக மாறி இருக்குது, ஊதியம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு. இந்த மாதிரி ஸ்லீப்பிங்கில் நிறைய நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தூங்கணும், இது தான் நல்லது அப்படின்னு சொன்னாலும் இயற்கைக்கு மாறாக நம்ம செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கே எடுத்துட்டாலும் அதை நீங்கள் எப்படி இந்த தூக்கத்தில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி போய் அதை மெயின்டைன் பண்ணுறது?
0: அது இது இதற்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்மளோட சொசைட்டி அந்த மாதிரி மாறிட்டு வருது, நம்மளோட வாழ்க்கை முறையும் அந்த மாதிரி மாறிட்டு வருதுங்க. ஸோ நைட் டியூட்டியே நான் வந்து கண்டினியூஸாக நைட் டியூட்டியே பார்ப்பேன், டேலெல்லாம் தூங்குவேன் அப்படின்றது அது நார்மல் கிடையாது. மாசத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் வந்து நீங்க நைட் டியூட்டி பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற நம்ம பொருளாதார சூழ்நிலையும் சரி, நமக்கு இருக்கிற மற்ற வேலை வாய்ப்புகள் இதையும் கம்பேர் பண்றோம், 1 or 2 days வந்து நீங்க தூக்கம் இல்லாம நைட்டு தூங்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு 1 or 2 days நம்மளால சரிப்படுத்த முடியும். ஸோ இன்னைக்கு நைட்டு மாசத்துல வந்து ஒரு நாள் உங்களுக்கு நைட் டியூட்டி நடக்குது. நைட் டியூட்டி இப்ப எங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு மாதத்துல வாரத்துல ஒரு நாளோ மாதத்துல ஒரு நாலு நாள் இல்ல 5 நாள் வந்து இரவு நேர வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வர்றப்ப நைட்டு சில சமயம் தூக்கம் இருக்காது, இல்லாதப்ப வந்து பகல்ல நம்ம தூங்கிக்கிறோம். தூங்குனா அடுத்த நாள் நைட்டு வந்து நமக்கு தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தூக்கம் மறுபடியும் பழைய மாதிரி ரெகுலேட் ஆகி போறதுக்கே ஒரு 1 வீக் டைம் எடுத்துரும். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நைட் டியூட்டி பாக்குறவங்களுக்கே எப்படின்னா கண்டினியூஸா வந்து இப்போ மற்ற ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வருடக்கணக்கா நைட் டியூட்டியே பாக்குறாங்க அப்படின்றப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக உடல்நலம் மற்றும் மனநல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, 6 to 8 hours நைட் டைம் ஸ்லீப் வந்து நெசசரி டு நம்மளோட ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்து அது நெசசரி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, பட் அதை ஃபாலோ பண்றது தான் ஒரே தீர்வா இருக்கும்.
1: டாக்டர், இப்போ தொடர்ந்து நீங்கள் சொல்றதுல அண்டர்லைன் பண்ணி முக்கியத்துவப்படுத்தி நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா தொடர்ந்து இரவு நேர வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் இரவு நேர வேலையை தொடர்ந்து பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா?
0: ஆமாங்க, தொடர்ந்து இரவு நேர வேலையை நீங்கள் பார்க்கறதுனால உங்களோட சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம், அது ஸ்லீப் சைக்கிளே வந்து சேஞ்ச் ஆயிருங்க. நைட்டு தூங்க வேண்டிய நீங்க வந்து பகல்லையே தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து உங்களோட உடல்ல பகல்ல செக்ரீட் ஆகுற சில ஹார்மோன்ஸ் இருக்கும், இரவுல செக்ரீட் ஆகுற சில ஹார்மோன்ஸ் இருக்கும், பகல்ல ஆக்டிவா இருக்கிற சில உடல் உறுப்புகள் இருக்கும், இரவுல ஆக்டிவா இருக்கிற சில உடல் உறுப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அதை வந்து நார்மல் ரெகுலேஷனுக்கு அதை கொண்டு வர முடியாது. ஸோ அது அப்நார்மல் ரெகுலேஷனுக்கு போகும். ஸோ அப்நார்மல் ரெகுலேஷனுக்கு போறப்ப பல விதமான உடல்நல பிரச்சனைகளும் மனநல பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உடல்நல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்து மன சக்கரை வியாதி, மற்ற ஹைப்பர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. உடல் பருமன் வரும், சக்கரை வியாதி வரும், அண்டு உடல்நலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு இந்த சர்க்காடியன் ரிதம் சேஞ்சஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கு மனநல பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு மனநல பிரச்சனைகள், மனச்சோர்வு, மனபயம், பதட்டம், அதர் சைக்காட்ரிக் டிசார்டர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
1: ஓகே டாக்டர், இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நேயர்களுக்கும் கேட்டுட்ருக்கிறவங்களுக்கும், அதாவது அவங்களுடைய நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஈட் வெல் ஸ்லீப் வெல் ஒர்க் வெல் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இருக்கும்போது இது கரெக்டாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்
0: சார்? புரியலை சார்.
1: சாதாரணமாக பேசும்போது ஒர்க் வெல், ஈட் வெல், ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் இதோட சேர்த்து சொல்லக்கூடிய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்?
0: இல்லை, இதுவே நீங்கள் சொன்னதே ரொம்ப அருமையாக இருக்குது. ஒர்க் வெல், ஈட் வெல், ஸ்லீப் வெல். ஸோ வந்து நான் இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒர்க் வெல்ன்றதை வந்து அளவாக வேலை செய்யுங்க, அளவாக சாப்பிடுங்க, அளவாக தூங்குங்க, இதை நம்ம சொல்லுவாங்க. அது போக உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும், ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 5 to 6 மணிக்கு மேலே காஃபி டீ எடுத்துக்காதீங்க, 5-6 மணிக்கு மேலே எந்த விதமான சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஆல்கஹால் எடுக்கிற மாதிரினா ஆல்கஹால் எடுத்துக்காதீங்க, பீடி சிகரெட் குடிக்காதீங்க, வேறு எந்த விதமான ஆகாரங்களையும் எடுத்துக்காதீங்க, மீன்ஸ் ஹார்டு ஆகாரங்கள் எடுத்துக்காதீங்க. 5-6 மணிக்கு மேலே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட் ஃபுட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். அதாவது இரவு தூங்க போகிற நேரத்தையும் காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலையும் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க, அதற்கு ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களோட தூங்க வேண்டிய அந்த ரூமை வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் நல்ல காற்றோட்டத்தோடு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணினாலே மோஸ்ட்லி வந்து தூக்கமின்மை பிரச்சனை வராது. அப்படி ஒருவேளை தூக்கமின்மை பிரச்சனை வந்தால் ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்காதீங்க. தெர் இஸ் நோ நத்திங் ராங் இன் சேயிங் தட் ஐம் நாட் நார்மல், எனக்கு தூக்கம் சரியாக வரலன்றதுக்காக வெளியே போய் வைத்தியம் பார்க்குறதுக்கோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கோ நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை. தாராளமாக வரலாம், வர்றவங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்.
1: டாக்டர், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கு வருது, அதோட அந்த கதை சொல்லிட்டு முடிச்சிடலாமா?
0: சொல்லுங்கள் சார்.
1: இப்போது ஒருத்தர் ரொம்ப காலையிலேருந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து சாயங்காலம் 9 மணி வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு விவசாய நிலத்தில் போய் அவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வருவாராமா. அப்போ அந்த விவசாய நிலத்தில் பக்கத்தில் ஒருத்தர் மரத்தடியில் படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு அவர் எப்போ பாரும் அங்கே உட்காந்து நல்லா அந்த மரத்தடியில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேக்சிமம் தூங்கிட்டு தான் இருப்பாருன்னு வைங்களேன். அப்போது இவருக்கு இந்த கடின உழைப்பாளிக்கு அவரை பார்த்தா

0: நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் ஒவ்வொரு நாளும் நான் உழைச்ச அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும், அதை நிறையா சேர்த்து வைப்பேன். அதை சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறீங்க? நிறையா கோடிக்கணக்காக நான் சம்பாதிப்பேன். கோடிக்கணக்காக சம்பாரித்ததுக்கப்புறமா என்ன செய்வீங்க? ஒரு பெரிய பங்களா வாங்குவேன், ஒரு பெரிய பெரிய ஒரு 50 வீடுகள் ரூம்ஸ் இருக்கக்கூடிய அறைகளை நான் கட்டுவேன். எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு படுக்கை அறையை நான் அமைப்பேன். ரொம்ப பிரம்மாண்டமான படுக்கை அறையை நான் அமைப்பேன். அந்த கட்டில் நான் போய் நான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னாரான். இவன் கேட்டான்னா அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா, பெட்டில் படுத்துட்டு நல்லா ஜாலியாக தலகணியில் நான் காலை நீட்டி போட்டு கால் மேலே கால் வச்சு நான் காலாட்டிகிட்டே தூங்குவேன் அப்படின்னு. நீங்கள் அங்கே செய்கிறத நான் இங்கே தான் இங்கே செஞ்சிட்ருக்கேனே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானாமா. அதனால் இது ஒரு நகைச்சுவையாக சொன்னாலும் தூக்கத்தில் அந்த தூக்கத்தினுடைய இம்பார்ட்டன்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி கூட தோணுது இல்லைங்களா?
1: ஆமாம் சார், அது ஆக்சுவலி நம்ம லைஃபை வந்து எப்படின்னா நல்ல எக்ஸாம்பிள்ஸை பார்த்து நல்ல எக்ஸாம்பிள்ஸை ஃபாலோ பண்ணுறது தானே சார் நம்ம லைஃபே. நம்ம லைஃபே வந்து ஹவு யூஸ் நம்ம அடுத்தவர்களுக்கு எந்த விதத்தில் நம்மளோட வாழ்க்கை முறையும் சரி நம்மளோட நடவடிக்கைகளையும் சரி அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குது, அடுத்தவர்கள் வந்து நம்மளை பார்த்து திருந்ததுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, அடுத்தவர்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும், அதுதான் வந்து இந்த வாழ்க்கையோட அர்த்தமே இல்லைங்களா? ஸோ அவர் வேலை செய்யறதுனால அவர் ப்ரொடக்ஷன் பண்றதுனால 10 பேருக்கு அவரோட வயல்ல விளைந்த நெல் வந்து 10 பேருக்கு சாதமா போய் ஆகுது, 10 பேரோட வயிற்று பசி அது தீர்க்குது. பட் இவர் தூங்கிட்டு இருக்கிறவருனால என்ன அவரால் வந்து யாரோட வயிற்று பசியை தீர்க்க முடியல. ஸோ நம்ம எப்பயுமே இந்த மீன்ஸ் இந்த கதை நல்ல கதை, நல்ல ஒரு காமெடியான கதை. பட் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ வச்சு அதை பார்த்து அதர் மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது.
0: பெஸ்ட், நல்லா பேலன்ஸ்டாக கிளைமேக்ஸ் ஓட நீங்க முடிச்சு முடிக்கிறோம்னு யோசிக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்னதுல முக்கியமா வலியுறுத்தி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சரியான அளவான சாப்பாடு, அளவான தூக்கம், அந்த பேலன்ஸ்டு டயட்டு, இந்த சரியான வாழ்க்கை முறையில் இப்படி நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கும் நம்ம பிரயோஜனம் இருப்போம், அது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர்.
1: நன்றி சார், நன்றி.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி.
1: தேங்க்யூ சார்,
0: நன்றி, நன்றி சார். உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல விளக்கங்களை நீ கொடுத்தீங்க, அதுக்காக நிலையத்தின் சார்பில் நன்றி.
1: நன்றிங்க சார், நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.

நேயர்கள், இதுவரை ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் மாவட்ட மனநல துறையிலிருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லிருந்து சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்களோட தான் நம்ம நிகழ்ச்சியில் இந்த வார நிகழ்ச்சியை கேட்டோம். இத்துடன் இந்த வார ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
2: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
2: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
2: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
2: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 4:04. எதிரும் புதிரும் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை பொருத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344 1001 0018, 9342 1001 0018, 9383 0019 1018, 2966781 வெளியுறவினர்கள் 0423 இணைப்பு என்ன சேர்த்து உங்களுடைய பதிலை இந்த நிகழ்ச்சியில் தெரியப்படுத்தலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பொருந்தாத ஒன்றை பொருத்தலாம், அல்லது அந்த வார்த்தைக்கு பொருத்தமில்லாத ஒன்றை நீங்கள் பதிலாக சொல்லலாம். இப்படி இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இப்போ நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ஆ, நல்லா இருக்கேன். உங்கள் ஊரில் எல்லாம் மழையா?
1: இல்லைங்க மேடம், வெயில் தான் பட்டை கலப்புதுங்க மேடம்.
0: எங்களுக்கு எப்போதும் மழை வந்துருது. இன்னைக்கு நல்ல வெயில் இருந்தா கூட மழை வந்துருச்சு. மத்தியானம் லைட்டா மழை வந்துருச்சு.
1: மரம் அதிக வச்சுக்கனால எங்களை கொடுத்து வச்சேங்க மேடம். எங்க பகுதி மரம் இல்லைனால வெயில்
0: குறைய மாட்டேங்க. அதனாலதான் வருங்காலத்துல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ல அப்பவே சொல்லியிருக்காங்க. யாருமே வளர்க்க மாட்டேங்க. அது அப்பப்ப இருக்கிற மரத்தையே நல்லா வளர்த்தா கூட இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போகும் இல்லையா? தேவையில்லாத மரங்களை வெட்டிடுறாங்க, தேவையுள்ள மரங்களை வளர்க்க மாட்டேங்கிறாங்க.
1: தேவையான மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. ரோட்டோர இருக்கிற மரத்தை பூரா வெட்டிடுறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா சில மரத்துல வெட்டிடுறாங்களே மேடம்.
0: அதான் அதான் கேக்கக்கூடிய கேள்வி வந்து ரோஜா பூவை பத்தி. ரோஜா சிவப்பு, மணம், முள், கம்பி.
1: கம்பிங் மேடம்.
0: ஓ, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, இப்ப ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால அது அடுத்தது கொஞ்சம் டஃப். மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீர்.
1: இன்னொரு சொல்லுங்க மேடம்.
0: மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீர், இது எது பொருந்தாது?
1: குங்குமம் மேடம்.
0: அது எப்படி குங்குமம் வரும்?
1: குங்குமத்தையும் எல்லாரும் இட மாட்டாங்களே மேடம்.
0: அப்படி இல்ல.
1: ஆமாங்க,
0: இது வேற மாதிரி. என்னன்னா மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் கலர் உள்ளது, திருநீருக்கு கலர் இல்ல.
1: அப்படிங்களா?
0: ஆமா.
1: ஆமா
0: ஆமா. அதாவது குங்குமம் இடம் வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த தன்மையை பத்தி
1: நான் நினைச்ச பத்தி எல்லாமே நெச்சில் இருக்கிறது. ஆனா குங்குமம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இட மாட்டாங்க.
0: கண்ணிதிரை தோன்றினால் படத்துல இருந்து.
1: தேங்க்யூ மேடம்.

0: நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை பொறுத்துக்க. நிகழ்ச்சி நடத்த நேர் யாரங்கிறது பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம், சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: ஆ, நான் முதல்ல சாப்பிட்டாச்சு, ஈவினிங் டீ டைம் ஆயிடுச்சு. அப்புறம் உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா?
1: இப்ப பெங்களூர்ல தான் மேம் இருக்கேன், இப்பதான் கிளம்பி வேலூருக்கு போயிட்டு இருக்கேன். பயங்கர மழை பெங்களூர்ல.
0: பெங்களூர் ஊட்டி எல்லாமே நல்ல மழை தான் போல.
1: எஸ் எஸ், ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு மூணு நாள் ஜாலியா இருந்தது. பேக் டு வேலூர். ஆமா,
0: பேக் டு வெயில், நாட் வேலூர்.
1: சூப்பர் டைமிங் ஆ நீங்க சொல்றீங்க, போங்க. கரெக்ட் தான்,
0: வெயில் ஊர் தானே வேலூர்னு வந்தது. வெயில் ஊர் அப்படினு சொல்லி சொல்லி தான் அது வேலூர் அப்படினு மாறி
1: வேலூர்னு வந்தது. உண்மைதான்.
0: சரி, அப்புறம் என்ன பத்தி கேக்கலாம்? சாப்பிடுறத பத்தியே கேட்டுலாம்.
1: சரி, கேட்டுருங்க.
0: லட்டு, ஜிலேபி, லட்டு, ஜிலேபி, பாதுஷா, அண்ட் சாரி இருங்க, வேண்டாம். லட்டு, ஜிலேபி, பாதுஷா, அப்புறம் இது பப்ஸ்.
1: ஓகே, சூப்பர் மேம். இதுல ஆடு மேன் அவுட் வந்து பப்ஸ் தான், மத்த மூணு ஸ்வீட் பப்ஸ் வந்து காரம்.
0: ஏ, ஸ்வீட் பப்ஸ் இருக்குல்ல?
1: ஸ்வீட் பப்ஸ் இருக்கானே, நீங்க ஸ்வீட் பப்ஸ் னு சொல்லல இல்ல,
0: அதனால அப்படி சொல்லிட்டீங்களா?
1: அப்படி சொல்லிட்டேன்.
0: ஸ்வீட்ல பப்ஸ் இருக்கு, பட் என்ன அப்படினு கேட்டா இதுல லட்டு, ஜிலேபி, பாதுஷா இதெல்லாம்மே வந்து அந்த நம்ம அந்த ஸ்வீட்ல ஊற வச்சு பண்ற மாதிரியான.
1: ஆமா, எண்ணெயில போட்டு எடுப்போம். ஆமா,
0: இல்ல இல்ல, பாகுல ஊற வைக்கிற மாதிரியான பதார்த்தம். பப்ஸ் மட்டும் தான் எண்ணெயில விட்டு பண்ற மாதிரி. ஓகே,
1: அது மாதிரி. ஓகே,
0: ஏமே கரெக்ட். நான் கரெக்ட் கம் டு மை பாயிண்ட். எப்படினா, பாதுஷா இதெல்லாமே ஜீரால ஊற வைக்க கூடியது.
1: ஜீரால ஊற வைக்கிறது. ஆமா,
0: நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லையா, பாவோம். நேர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344-9003-0038, 9342-9003-0018, 8300-1919-1018, 2966-7871 வெளியூர் நேர்கள், 0423 இணைப்பெண்ணோட உங்களுடைய பதில் மற்றும் விஷயங்களை நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பிரியாத வர வேண்டும் படத்தில் இருந்த ஒரு பாடல்.

0: நேர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344-9003-0038, 9342-9301-0038, 8300-0019-1818, 2966-7811 வெளியூர் நேர்கள், 0423 இணைப்பெண் சேர்த்து உங்களோட பதிலை இந்த நிகழ்ச்சியில் தெரியப்படுத்தலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள், நன்னார்கிறீளோ. நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: உங்களோட குரல் கேட்ட உடனே கண்டுபிடித்து விட்டேன்.
1: கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சேன்னு என்னோட பேரை. நீங்க வர்றதே, நான் ஆரம்பத்திலேயே நீங்க வர்றதே, நானு மேடம் வர்றாங்க, பிரேமலதா மேடம் வர்றாங்க, நாம இன்னைக்கு எப்படி அட்டன் பண்ணியதுன்னு சொல்லிட்டு கங்கனா கட்டிண்டே காத்துட்டு இருந்தே. இதுக்கு முன்னால கேள்வியில வந்து நல்லா சீர்த்தெல்லாம் செய்யறதெல்லாம் பத்தி சொன்னீங்க. ஆனாலும் லட்டுங்கிறது வந்து பூந்தி வந்து எண்ணெயில பொரிச்சுதான் எடுப்பாங்க, அப்புறமா ஜிலேபி எண்ணெயில பொரிச்சுதான் ஜீரால.

0: சொல்லல, பொரிச்சு எடுத்து ஜீரால போடுறது. ஆனா அது
1: ஜீரால
0: போட மாட்டாங்களே ஸ்வீட் பப்ஸ்.
1: அது ஜீரால போட மாட்டாங்க, அப்புறம் அது எண்ணெயிலையும் போட மாட்டாங்க.
0: இல்ல ஸ்வீட் பப்ஸ் வந்து ஸ்வீட் ஸ்டஃப் பண்ணி இந்த எள்ளு தேங்காய் அதை என்ன சொல்லுவாங்க உங்களோட ஊர்லன்னு தெரியல.
1: இல்ல பப்ஸ்ல வந்து அதாவது வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும், அப்புறம் ஸ்வீட் இருக்கும்.
0: ஸ்வீட்ல தான், ஸ்வீட்ல கூட அது உள்ள ஸ்டஃப் பண்ணி தான் உள்ள போடுறது. அது எடுத்து மறுபடியும் ஜீரால ஊற வைக்கிறதுல அத மீன் பண்ணி தான்.
1: இல்ல வைக்கிறது இல்லையே, ஆனா கூட அது கூட எண்ணெயில பொரிக்கிறதா எனக்கு தெரியலையே. அது வந்து ஓவன் அதே மாதிரி வச்சுதான் அந்த கேக் பண்ற மாதிரி தான் அது கூட பண்றோம் நினைக்கிறேன். அதுல என்ன செய்யணும்,
0: என்ன
1: செய்யறது அதுல?
0: இல்ல எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறது தான்.
1: அப்படிங்களா? சரி சரி, நான் அது பண்ணிருக்கலே. பப்ஸ் வந்து அதிகமா சாப்பிடறது இல்லை, பண்ணியும் பழங்க இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்வீட் பப்ஸ், அப்புறம் வந்து எக் பப்ஸ், வெஜ் பப்ஸ், நான்வெஜ் பப்ஸ், அப்படி இத்தியாதி இத்தியாதி வகைகளை கேட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்றது எனக்கு கூட நாக்கில் கொஞ்சம் எச்சில் ஊறுச்சு.
0: அப்படியா? சரி, அந்த ரெசிபியும் சொல்லலாம். அந்த ஸ்வீட் பப்ஸ் வந்து பப்ஸுக்கான அந்த மாவு பதத்தை எல்லாம் பிடிச்சு அதுல தேங்காய்
1: எல்லூரணம்
0: எல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து கரெக்டா
1: உள்ள வச்சு, அப்புறம் வந்து இது வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணி அப்புறம் மடிச்சு
0: அது அழகா அந்த பூ மாதிரி அதை சுத்தி.
1: ஆமா, அது சாப்பிடறதே வந்து அப்படி கிறிஸ்பாவும் இருக்கும், அப்புறம் ஒரு
0: டேஸ்டா இருக்கும்.
1: ஆமா, அது சொல்றதுக்கு இந்த இந்த சாயங்கால நேரத்துல வந்து கார பப்ஸும் ஏதாவது ஒரு அதாவது இந்த பானங்கள் காபி டீ சிப்பு காபி அதை ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது ஊட்டில இருந்து சாப்பிடறதே பேஸ் பேச சொல்லவே முடியாது.
0: குளிருக்கு நல்லா இருக்கும் சொல்றீங்க.
1: நல்லா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். உங்க கடைகள் எல்லாம் கூட்டமா தான் இருக்கும் இப்ப இந்த டைம்ல.
0: நிச்சயமா, உங்களுக்கான கேள்வியே நான் மறந்துட்டேன் கேக்குறதுல, இப்ப அப்படியே பப்ஸ்ல போயாச்சு.
1: சரி, ஆமா, சாப்பாடு தானே போதும் போதும்னு சொல்றது, பப்ஸ் தான் எவ்வளவு சாப்பிட்டாலும் போதும் போதும்னு சொல்லுவோம்.
0: ஆமா ஆமா. சரி, இருங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டர்ல
1: சொல்லுங்க.
0: மலை, முகடு, அடுத்தது வந்துட்டு சிகரம், கடல், இதுல வித்தியாசமானது எது?
1: கடல் பறந்து இருக்கிறது, ஆனா ஈஸி இல்லை. கடல் பறந்து இருக்கு, ஏன்னா நாங்கள் முக்கடலும் சங்கமிக்கும் அந்த பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
0: பேப்பர், புத்தகம், அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா எழுத்து, பேனா, இது எதுல, இது எது உங்களுக்கு வித்தியாசம்
1: வித்தியாசப்படுறதுனா?
0: ஆமா,
1: பேப்பர், புத்தகம், எழுத்து, பேனா.
0: ஆமா,
1: அதாவது இதுல வந்து வித்தியாசப்படுறது வந்து பேனா தான் வித்தியாசப்படுறது.
0: வெரி குட். எப்படின்னா
1: என்ன வந்து பேப்பர் வந்து பேப்பரு, புத்தகம், அப்புறம் எழுத்துக்கள் வந்து புத்தகத்தோடு அடங்கிருது. ஆனா அந்த பேனா வந்து தன்னுடைய அதாவது தன்னுடைய ஆக்கிரமிப்பை அந்த பேப்பர் மேல காணிச்சதானே, அதுக்கு தனி ஒரு மவுசு.
0: அது பேப்பர் ஆக்கிரமிப்ப காமிக்கணும், அதுல அதுல எழுது கோலா நம்ம யூஸ் பண்ணும் போதுதான் அதுல வந்து இந்த எழுத்து வருது
1: வர்றது. ஆமா, அப்ப இது தனித்துவம் பெறுறது பேனா, எழுதுகோல்.
0: ஆமா, பழமொழி சொல்லுவாங்க, அதையும் இந்த நினைவுபடுத்தலாம் இந்த நேரத்துல. என்னன்னா, ஒரு 1000 வாளுக்கு இல்லாத ஒரு சக்தி வந்து ஒரு பேனா முனைக்கு உண்டு.
1: நிச்சயமாக நிச்சயமாக, நிறைய டயலாக்ஸ்ல சினிமா வசனங்கள் கூட வருது. வாழ்முனை விட கூர்மையானது எழுத்து முனை, பேனா முனை, அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் நிறைய நான் கேட்டிருக்கேன். ஆமா, ஏன்னா ஸ்டார்டிங், ஆமா, சினிமா ஸ்டார்டிங் தொட்டு வச்சு இன்னைக்கு வர அந்த வசனம் வந்து அந்த டயலாக்ஸ் வந்து அது வந்து வெற்றிகரமா ஓடிட்டு தான் இருக்குது.
0: இப்ப பேனா இல்ல அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள் தான், அது குச்சியில அந்த மயில் இறகுல அப்படிதான்.
1: கொஞ்சம் பிரஸ் பண்ணி எழுதணும் அந்த எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் இப்ப இல்லை. இந்த எழுத்துக்களை நம்ம பாக்குறேன்னா திருப்பதி திருமலையில பார்த்தா அந்த சுவர் ஃபுல்லா இதே எழுத்துக்கள் தான் இருக்கும்.
0: அதனால பேனாவுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அதனால நம்ம கிட்ட இருக்க பேனாவை ஃபர்ஸ்ட் தெய்வமா வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா அப்படிதான். நான் கூட என்னோட வந்து அதாவது சட்டை பையில வந்து முதல்ல காசு, அப்புறம் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பேனா முனை கலைவாணியே நீ தான் என்னுடைய இதுல, அதாவது அது இதே பக்கத்துல தானே பேக்கெட் வர்றது, இதே இதே இடது பக்கிறது, வலது பக்கம் இடது பக்கம்னா வலது பக்கம் வந்து பேக்கெட் இருக்குது, இடது பக்கம் இதே இருக்கிறது. ஆனா பேனை வைக்கிறச்சு நீங்க நினைச்சாலும் சரி நம்பினாலும் சரி நான் பேனாதான் முதல்ல வைப்பேன்.
0: கண்டிப்பா. அப்புறம் நிறைய பேரு சென்டிமெண்டல் பேனாவை மத்தவங்களுக்கு கையில எழுத கொடுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு கொடுக்கலாம், கொடுத்து அந்த நேரத்துல உதவுறதுக்கு ஒரு சாதாரணமா பேன். நிறைய பேரை நான் அப்படி பார்த்திருக்கேன், இந்த சென்டிமெண்டல் பேனை விடவே மாட்டாங்க, 60-70 வருஷமா கூட வச்சிருக்காங்க,
1: விட மாட்டாங்க. அப்புறமா வந்து நான் கூட கொடுப்பேன், நானா வந்து எங்கே போனாலும் சிக்னேச்சர் போடுறதுக்கு ஏதாவது எழுத சொன்னா அடுத்தவங்க பேனா வந்து எழுத மாட்டேன், என்னுடைய பேனாவிலதான் எழுதுவேன்.
0: அதுதான்
1: இருந்தாலும் ஒரு பேனா வந்து எக்ஸ்ட்ரா என்னோட பேக்ல இருக்கும் எப்பவுமே,
0: யாருக்காவது உதவுறதுக்காக. நம்ம சென்டிமெண்டலா ஒரு பேனா வைக்கும் போது அந்த ஆற்றல் அதுல இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இருக்கு.
1: ஆமா, அப்புறம் பேனா யாருக்காவது கொடுத்துருச்சே கூட கேப்பை எடுத்துட்டு தான் கொடுப்பேன், கேப்பை எடுத்துட்டு கொடுப்பேன். அப்புறம் என்னோட அங்கிள் ஒருத்தர் இருந்தாங்க ராஜான்னு, அவர் எனக்கு ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ பேனா பிரசன்ட் பண்ணாங்க, அது இன்னைக்கு அவருடைய நினைவு சின்னமா வச்சிருக்கேன். எங்கு பேனா இப்ப ரொம்ப கம்மியா எடுத்து, ஆனா நான் அதை இன்னும் அப்பப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
0: வெரி குட், நல்ல பதில் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு அருமையான பாடலோட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: ஓகே நேயர்களே, நீங்களும் இது போல இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை பொறுத்துக. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய நம்பர் சார் வச்சுருக்கோம், நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி, ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்ணி இப்ப வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துக்கள், சொல்லுங்க. சரி, உங்களுக்கான கேள்வி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அடுத்தது வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், புத்துணர்ச்சி.
1: மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், புத்துணர்ச்சி. புத்துணர்ச்சி,
0: ஓ, ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்களே. சரி, அடுத்த ஒரு இதை சொல்றேன். ஃபோன், டெலிஃபோன், டெலிஃபோன், மைக்கு, அடுத்தது வந்துட்டு இது சவுண்ட் பாக்ஸ், ட்ரம் செட். டெலிஃபோன், மைக்கு, சவுண்ட் பாக்ஸ், சவுண்ட் பாக்ஸ், சவுண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அது, அப்புறம் அந்த ட்ரம்ஸ், ட்ரம்ஸ் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில எல்லாம் அடிக்கிறாங்களே ட்ரம்ஸ், இதுல என்ன வித்தியாசம்?
1: டெலிபோன்
0: கேட்ட கேள்விக்கு நேயர்களுக்கு பதில் சொல்லிடலாம். டெலிஃபோன், அடுத்தது வந்து சவுண்ட் பாக்ஸ், மைக்கு, ட்ரம்ஸ். இதில் வந்து டெலிஃபோனில் நம்ம குரல் கேட்கும், அதே போல் மைக்லேயும் நம்ம குரல் கேட்கும், சவுண்ட் பாக்ஸ்லேயும் நம்ம குரல் கேட்கும், பேச முடியும். ட்ரம்ஸில் மட்டும் சவுண்டு கேட்கும், நம்ம பேச முடியாது, நம்ம குரல் கேட்க முடியாது. இதுதான் பதிலை அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. பதிலோட அடுத்த பாடல், சின்ன பசங்க நாங்கள் படத்தில் இருந்த பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை பொறுத்துக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நேயர்களின் நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்கிறது பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்ங்க.
0: இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
1: காத்தடிக்குது
0: எல்லா இடத்துலயும், மழை பெய்யணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனையுமா இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல பயங்கரமான வெயிலா இருக்கு.
1: ஆமாங்க, இங்கேயும் நல்ல வெயிலுங்க.
0: அதான் பாருங்க, திருப்பூர் மாவட்டம் இல்லைங்களா உங்களோட?
1: ஆமா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கம் வருங்க, மடத்துக்குள வட்டம்.
0: மடத்துக்குள வட்டம்.
1: ஆமாங்க.
0: உங்களுக்கான கேள்வியை கேட்டறலாமா?
1: கேட்டறலாமுங்க.
0: நேரம், சமயம், அடுத்தது வந்துட்டு நேரம், சமயம், விடியல், காலம்.
1: உள்ளர்க்க சொல்லுங்க.
0: நேரம், சமயம், விடியல், விடியல், காலம்.
1: காலம்,

0: போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள்
1: ஆமாமாங்க.
0: நடந்துருது. நான் சொல்றேன் பாருங்க,
1: சொல்லுங்க.
0: நேரம், சமயம், காலம், விடியல். இதில் வந்து நேரம்ங்கிறது வந்து அந்த நேரம், இன்னைக்கு 3 மணினா 3 மணி, புரிஞ்சுது.
1: ஆமாங்க.
0: சமயம்னாலும் அதே தான், கிட்டத்தட்ட இந்த சமயத்தில் அப்படின்னா அந்த சாயங்கால சமயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது
1: ஆமாமாங்க.
0: மாதிரி. காலம்னா இந்த காலத்தில், இந்த காலத்துலனா அந்த காலம், இந்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த இதே மாதிரியான ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலம்
1: அந்த காலத்துல எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி
0: அப்படின்னு
1: ஒரு
0: சொல்லுவாங்க.
1: இது
0: இது
1: வருங்க.
0: எல்லாமே கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்றது, அந்த இந்த நேரம், இந்த சமயம், இந்த காலம் அப்படிங்கறதெல்லாம் அந்த டைம் சம்பந்தப்பட்ட ஒன்று.
1: ஓகே ஓகே மேடம்.
0: விடியல் அப்படின்னு சொன்னா இது
1: சரிங்க.
0: எல்லாத்தையுமே முன் இது எல்லாத்தையுமே பிறப்பிக்க வைக்கிறது அந்த விடியல் தானே.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. விடிஞ்சாத்த எல்லாமே வந்து கொண்டு வர முடியும்
0: அது ஒரு
1: எல்லாத்தையுமே.
0: விடியல், நம்ம வாழ்க்கையில கூட ஒரு விடியல் இருக்கணும், நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சியான
1: ஆமாங்க.
0: ஒரு புது விடியல் அப்படிங்கிறோம்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: அதனால அந்த விடியல் தான் வந்து இதுல பொருந்தாத ஒன்று. ஆனால் அந்த விடியல் இருந்தாதான் இந்த காலம், சமயம், நேரம் இதெல்லாம் நமக்கு
1: எல்லாத்தையுமே பயன்படுத்த முடியுங்க.
0: கண்டிப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: இப்போ என்னுடைய
1: இல்ல
0: கேள்வி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
1: பரவாயில்ல, நீங்களே சொல்லிட்டீங்க.
0: சரி சார், நல்லா பதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு, நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதுக்கு நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில், சின்னமர்
1: நன்றிங்க.
0: படத்தில்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேரிய அரங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: துமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி வட்டத்திலிருந்து கோல்டு கவரிங் கோபாலன் பேசுறேங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா கோபாலகிருஷ்ணன்?
1: நல்லா இருக்கேங்க மேடம், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன், நலமா
1: இருக்கேன், சந்தோஷம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி
1: கேளுங்க மேடம்.
0: கோயில், கோட்டை, குடியிருப்பு, அப்புறம் குடிசை.
1: குடிசைங்க
0: எப்படி?
1: கோட்டை எல்லாம் கோயிலுங்க, கோயில் கோட்டையில அது கோபுரமா இருக்குங்க, குடிசையில தனியா இருக்கு, குடி இருக்கிறோம்ல.
0: அப்படி இல்ல, நீங்க கிட்டத்தட்ட கரெக்டா தான் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
1: என்ன தடவை சொல்லுங்க மேடம்?
0: கோயில், கோட்டை, குடியிருப்பு, குடிசை.
1: குடியிருந்த கோயிலும் சொல்லலாம்.
0: நல்ல சினிமா, சினிமாவா சொல்றீங்க? சரி சொல்லுங்க.
1: இல்ல சொல்லுங்க, தெரிஞ்ச
0: தெரியலையா?
1: ஆமாங்க மேடம்.
0: அந்த கோயில் அப்படின்னு சொன்னா கோட்டைனா அதுல மன்னர்கள் எல்லாம் இருப்பாங்க, குடியிருப்புனா சாதாரணமா மனிதர்கள், குடிசைனாலும் அதுல மனிதர்கள் வாழக்கூடியதான், ஆனா கோயில் மட்டும்தான் தெய்வத்துக்குன்னு தனியான ஒரு இடம்.
1: ஆமாங்க,
0: அதனால கோயில் தான் வித்தியாசம்.
1: சரிங்க மேடம்,
0: சரியா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே, உங்களுக்கு அடுத்த பாடல் போடுறேன். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: கோத்தகிரியிலிருந்து கோகிலா பேசுறேன்.
0: கோகிலா, உங்களுக்கான கொஷினே ரெடி ஆகல, ஆனாலும் சிலதை நான் கேட்டுறேன். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பிரான்ஸ், இது எதுல வித்தியாசம்? வெரி குட், வெரி குட், வெரி குட். இதெல்லாம் இந்திய மொழிகள், அது மட்டும் அந்நிய மொழி. ஓகேவா? சரி, நல்ல பதில் சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் இப்போ நிறைய பேர் நிறையா பதில் அழகாக சொன்னாங்க, நிறைய நேயர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இதில் அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. சில பேருக்கு முரணான கருத்துக்கள், சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே கருத்தாக இருந்தது. அடுத்த ஒரு நேயர் கூட இருக்கிறார், அவரோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அசோக் குமார் பேசுறீங்களா? சரி, நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். உங்களுக்கான கேள்வியை நான் எடுத்து வைக்கல, ஆனாலும் உங்கள் தமிழ் சார்ந்த ஒரு கேள்வியை கேட்டுடலாமா? கவிதை, புத்தகம், கற்பனை, எழுத்து, எது இதில் வித்தியாசம்? கவிதை, புத்தகம், ஓகேவா? கவிதை, புத்தகம், கற்பனை, எழுத்து, எப்படி சொல்லுங்க? கற்பனை, எழுத்து, வெரி குட், வெரி குட். ஏன்னா இது இருக்கு, புத்தகம் கவிதையில எழுதிடலாம், எழுத்தும் எழுதிடலாம், கற்பனை மட்டும்தான் மனசுல இருந்து செய்யக்கூடியது. நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க, தொடர்பு கொண்டு பேசினதுக்கு நன்றி. நேர்களை, இதுவரைக்கும் நம்மளோட நேயர்கள் கேட்ட கேள்விகளை அழகாக பதில் சொன்னாங்க. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கினது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் W. பிரேமலதா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பாண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் முதலீடு செய்ய நடப்பாண்டு அதிக முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மனேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தோம்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேன்கிராம் தியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:02. ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி தான். பழைய பாடல்கள் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. பழைய பாடல்களில் முதல் பாடல் தொழிலாளி திரைப்படத்தில் இருந்து.

அம்மா தங்க பாப்பா அக்காரம்மா தாரம்மா டமுக்கிட்டப்பா டமுக்கிட்டப்பா பாப்பா டமுக்கிட்டப்பா டமுக்கிட்டப்பா பாப்பா ஒரு தாளம் போட சொல்லி அவ கேட்பா அடி என்னம்மா அடி என்னம்மா ராஜா திரும்பும் கோபம் எங்கேம்மா அள்ளி ராணி வேஷமெல்லாம் என்ன

இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.

0: கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேரம் 6 மணி.
1: அரசியன் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
1: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: பெண்களின் உயர்வு.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: இனி தொடர்கிறது நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பட்டதுக்கமல படுகொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைக்கானம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடுகள் வளர்ப்பு குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் விவசாயி பசவராஜ் அவர்கள், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகிய நடைபெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைகானம், 9:30 நாடக மலர், எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் படைப்பு. நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள், 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் வழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் மதிமாறன் அவர்கள், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில் கிரேஸ் பிரேக் ஃபாஸ்ட் ஷோ, புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பாரத் சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம், தொடர்ந்து உணவே உன்னதம், 8:05 மாப்போ சி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கியம் பேராசிரியர் பக்கீம் சுதந்திர சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 8:45 இன்டர்நேஷனல் யோகா டே, வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:00 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு உங்கள் ரோல் மாடல் யார், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டும் இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: விளக்கேற்றும் வேளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலா பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 1 மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலா

0: பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40, ஊட்டி எஃப்எம் 101.8.
2: மணிக்கு என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
1: வணக்கம் நேர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல், புதிதாக மனம் முடித்த தம்பதிகளுக்குள் எழும் காதலை எடுத்துக் கூறுவதாக அமைந்த ஒரு பாடல். எல்லோருடைய வாழ்விலும் இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் சந்தித்திருப்போம், கடந்துதான் வந்திருப்போம். அதாவது, மாமனின் மகளை மனம் முடித்த ஒருவனுக்கும் அத்தையின் மகனை மனம் முடித்த பெண்ணுக்கும் இடையே நிலவும் அன்னோன்யத்தை பற்றி இந்த பாடல் பேசுகிறது. இயற்கையிலேயே உறவினர்கள், சிறு வயது முதலே அறிந்த இருவர், அவர்களுக்கு இடையே மனம் முடிக்கும் பொழுது இருக்கும் காதலும் அன்னோன்யமும் இன்னும் பல மடங்காக இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. மனம் முடிக்கும் வரை மனைவி என்பவள் அடுத்த வீட்டு பெண், மனம் முடித்த பின் மனைவி என்பவள் தலைவனுக்கு சொந்தமானவள். ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது மனைவியை சந்திக்க வேண்டும். எப்படி சந்திப்பது? அதற்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டும். எனக்கு காஃபி வேண்டும் என்று நேரடியாக சமையல் அறைக்குள்ளேயே சென்று அவள் கையால் வாங்கி பருகுவது, சமையல் அறைக்குள் சென்று அவள் வேலை செய்வதை பார்த்து ரசிப்பது, அவளுக்கு உதவியாக சிறு சிறு வேலைகள் செய்வது என்று. இந்த பாடலில் கூறியிருக்கும் ஒரு உவமை மிகவும் அழகாக இருக்கிறது. மனைவி ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறாள் சமையலறை. கணவன் சென்று பார்க்கிறான். அவள் வேலை மும்முரத்தில் தன்

வெற்றியிலிருந்து வியர்வை வடிவதை கூட அறியாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கணவன் சென்று மனைவியின் முகத்தில் இருக்கும் வியர்வையை சேலை தலைப்பால் துடைத்து விடுகிறார். இது மனைவியின் மனத்தில் எவ்வளவு காதலை ஏற்படுத்தியிருக்கும், அவள் தனது கணவனின் அருகாமையை அன்பை எவ்வளவு மிச்சியிருப்பாள், எவ்வளவு விரும்பியிருப்பாள். இப்படித்தனே புதிதாக மனமான எல்லோருக்குள்ளும் காதல் பொங்கி விழுகிறது. இதை பற்றிய பாடல் நமக்காக முதல் பாடலாகும்.

நிகழ்ச்சியில் தொடரும் இரண்டாவது பாடல். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான தருணம் என்பது திருமணம். திருமணம் நடக்க முதலில் செய்ய வேண்டியது பெண் பார்க்கும் படலம். பெண் பார்க்கும் படலத்தில் ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணிற்கும் இந்த பையனுக்கும் பிடித்துவிட்டால் திருமணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. நிச்சயதார்த்தம், மனவிழா என்று. அப்படி பெண் பார்க்கும் படலத்திலேயே ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்ளும் இருவரின் மன ஓட்டத்தை வெளிப்படுத்தும் ஒரு பாடல். பாடலின் மைய கருத்தாக பெண் பார்த்தாயிற்று, எனக்கு உன்மேல் விருப்பம் இருக்கிறது, உனக்கும் என் மேல் இருக்கிறது, நாம் இருவரும் எப்பொழுது மனவிழா காண்போம். இதுதான் பாடலின் அடிநாதம். இரு மனங்களுக்கிடையே எழும் காதலை, பிரவாகத்தை பேசும் ஒரு பாடல். உங்களுக்காக நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக இணைந்தர்கள். இது ஓடி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இந்த உலகம் விசித்திரமானது. வனத்தில் யானை, கரடி, புலி, சிங்கம், நரி, மற்ற பறவைகள், சிறு உயிர்கள் என்று பல்வேறு வகையான உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றன. நாட்டிற்குள் மனிதன் என்ற ஒரு இனத்திற்குள் வனத்தில் வசிக்கும் அத்தனை மிருகங்களும் தனித்தனியாக குணங்களாக உருவெடுத்து நிற்கின்றன. ஒரு மனிதன் யானையை போன்று புத்திசாலித்தனமாகவும் வலிமையாகவும் உள்ளான். மற்றொரு மனிதன் நரியை போன்று தந்திரங்களை கையாளுகிறார். இன்னொரு மனிதன் காகத்தை போன்று எல்லோரையும் அரவணைத்து செல்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் உலகில் பொதுநலம் என்பது குறைந்து போய் சுயநலம் என்பது அதிகமாக ஆகிவிட்டது. மனிதம் என்பது மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. நான், எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு என்ற குறுகிய மனப்பான்மை எங்கும் பெருகிவிட்டது. இது மாற வேண்டும். மனிதர்களாகிய நாம் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தில் இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று கூறுவதாக அமைந்த ஒரு பாடல்.

0: இன்றைய பெட்ட தகமலோ நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் நேர்களே. நாளை மீண்டும் ஒரு பெட்ட தகமலோ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
2: இதுவரை பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

எதிரான கொடும் செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடயங்களை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே மாதம் 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2020

0: 2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17/6/2026 வரை 2,090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
1: தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12 வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97/50/98/23/94 அல்லது 97/88/85/85/80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் மாதம் 28 நாள் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வருகின்ற ஜூன் 28 தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக

0: வலைதளத்தில் பதிந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 பாதுகாப்பு துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174

0: சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000+ மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்வடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9:00 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பரு போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஊட்டி FM 101.8 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हाल।
1: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: இனி தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இடியுடன் கூடிய மழை மற்றும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்காலங்களில் போதிய வடிகால் வசதி வழங்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா அசோஸ்பைரில்லம் 1 கிலோவுக்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலிஸ் செப்டிலிஸ் 1 கிலோவுக்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த வேண்டும். கேரட் பயிரில் துரு இ மேலாண்மையை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்ரானோலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். உருளைக்கிழங்கு நடவு செய்துள்ள விவசாயிகளை உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:30.
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி பசவராஜ் அவர்கள் ஆடுகள் வளர்ப்பு குறித்து தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் நேர்முகம், கிராமிய பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் துவக்கமாக உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி பசவராஜ் அவர்கள் ஆடுகள் வளர்ப்பு குறித்து தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். ஐயா வணக்கம். உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான ஆடுகள்லாம் இருக்கு?
1: செம்மறி ஆடு இருக்குது, வெள்ளாடு மாதிரி இருக்கு, வெள்ளைக்காய் கருப்பு இருக்கு, அப்புறம் நாலு வகை இருக்காது, சிகப்பு மஞ்சள் எல்லாம் இருக்கு. அது வளர்த்தி அது நல்லா புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு தவிடு கொஞ்சம் போட்டு இது பண்ணணும். பண்ணி கொட்டாய் சுத்தமாக கூட்டி கிளீன் பண்ணி சுத்தமாக கூட்டி இது பண்ணால் தான் கட்டி வெளியே கட்டிட்டு விட்டு கொஞ்ச நேரம் விடணும், அப்புறம் கொஞ்ச நேரம் கட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும்.
2: மாட்டுக்கு

0: கொட்டைகள் அமைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆடுகளுக்கும்
1: தை கல் பொதிக்கணும். கல் பொதிச்சு சுத்தமாக இருந்தால் தான் கூட்டி இதெல்லாம் போய் ஒட்டுற கிட்டுற ஒன்றும் இருக்காமல் சுத்தமாக பண்ணணும்.
0: இந்த கொட்டையை வந்து எப்படி அமைக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த பலகையில் போடணுமா இல்லை சிமெண்ட்ல போடணுமா, எப்படி அமைக்கலாம்?
1: இல்லை கல்ல இருந்தால் தான் நல்லது. பலகை போட்டால் அது உள்ளே போய் கால் உடஞ்சி மூத்திர பேஞ்சு இதெல்லாம் ஆகிடும். அது இப்போ கல் போட்டு அதுக்கு மேலே தலையெல்லாம் வெட்டி பெட்டு மாதிரி போட்டால் தான் அதுக்கு மேலே படுத்துக்கும். தலை வேணும்னா கட்டி விட்டுடலாம், குச்சி வச்சு கட்டி இந்த இதுக்கு போடுறோமே அதில் கட்டி விட்டு அதை பாட்டு.
0: இப்போ ஆடுகளுக்கு இந்த மாதிரி கொட்டைகள் அமைக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயத்தை கையாள வேண்டியிருக்கு? அதாவது காற்று உள்ள வராமல் இருக்கலாம், இல்லை தண்ணிகள் உள்ள வராமல் இருக்கிற மாதிரி அமைக்கலாம்.
1: காற்று தண்ணி வராமல் தான் இருக்கணும், சூடாக தான் இருக்கணும். சூடு இல்லைன்னா அது எங்களுக்கு குளிர் எடுத்து அப்படியே நடுங்கி ஏதாவது ஒன்றாயிடும். அப்புறம் ஜலதோஷம் பிடிக்கும். அப்புறம் டாக்டர் கூப்பிட்டா வரப்போ நாளைக்குன்னு வர, நாளைக்கு வரும்போது அது செத்துரும். அதனால் ஆகாது. சுத்தமாக இருந்து அந்த மாதிரி காற்று கீற்று வராமல் இருந்தால் ரைட்.
0: ஆடுகள் வளர்க்கறதுக்கு எப்படி ஒரு இடம் தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சமான இடம் தேவை இருந்தால் போதுமா, இல்லை
1: நாலு ஆடு அஞ்சு ஆடு இருந்தால் ஒரு பத்தடி வேணும், பத்தடி பதினஞ்சு அடியே வேணும். ஏன்னா அந்த எருவு கொட்டுறதுக்கும் அது கிளீன் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் அதுக்கு மேலே ஆகாது. பூமி அவ்வளோ கிடைக்காது, அவ்வளோ செய்ய முடியாது. பத்தடி பதினஞ்சு அடி இப்போ அவ்வளோதான்.
0: இப்போ ஆடுகள் வளர்க்குறதுக்கு ஒரு குட்டியை எப்படி தேர்வு செய்யலாம்? மாடு வளர்க்குறதுக்கு கொம்பு பார்த்து பிடிப்பாங்க, இல்லை பல் பார்த்து பிடிக்கிறாங்க. ஆடுகள் வளர்க்குறதுக்கும் போது அந்த குட்டிகளை எப்படி தேர்வு செய்யலாம்? எத்தனை நாளான குட்டிகளை எடுத்துகிட்டு வரலாம் வளர்க்குறதுக்கு?
1: குட்டிங்களை ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆனோடனே இவ்வளோ பெருசாகிடும். இவ்வளோ பெருசானோடனே அது துள்ளி விளையாடும் போது அது பால் கொஞ்சம் மறந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அது இதாகிடும். அப்புறம் கட்டி ஓட்டி விட்டு அது பாட்டுக்கு பால் குடிச்சிட்டு வந்து சாயந்தரம் படுத்துக்குவோம்.
0: ஆறு மாதத்து குட்டி சரியான தேர்வாக இருக்கும்
1: நினைக்கிறேன். ஆறு மாதம் குட்டி வேணும், அப்போ தான் சரியாக இருக்கும். அப்போ தான் வளர்த்த முடியும், இல்லைன்னா வளர்த்த முடியாது. பெருசாக ஆகத்தான் நல்லாயிருக்கும். சின்னதில் கொண்டு வந்தால் அது அப்படி அப்படியே இதாகிட்டு போயிடும்.
0: இப்போ ஆட்டுக்குட்டியை எப்படி பார்த்து தேர்வு செய்யலாம்? மாடை வந்து சுழி பார்த்து பிடிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஆடை வந்து எப்படி பார்த்து தேர்வு செய்யலாம்?
1: ஆடு சுழி இருக்குது, ஒவ்வொரு சுழி இந்த சென்டரில் அப்படியே சுழி இருக்கும், பாதாள சுழி ஒன்று இருக்கும் இந்தாண்ட சென்டரில் இருக்கும் இதில், அது எது பார்த்து நல்லா பிடிக்கலாம். அந்த சுழி அப்படியே மேலே தூக்கிட்டுருக்கும்.
0: பாடு வளர்க்கறதுக்கு முக்கியமான தேவை வந்து இட தேவையாக இருக்குது, அதை நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த தீனிகள், இந்த தீனிகள் வந்து இப்போல்லாம் பற்றாக்குறையாக இருக்குது, அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க, எப்படி சமாளிக்கலாம்?
1: குச்சி புண்ணாக்கு வாங்கணும், குச்சி புண்ணாக்கு வாங்கி இவ்வளோ குச்சி புண்ணாக்கு போடணும், இவ்வளோ தவிடு போட்டு தண்ணி வச்சுட்டா, இல்லைன்னா கஞ்சி தண்ணி கிடச்சா கஞ்சி தண்ணியை வச்சிடலாம். அதுக்குள்ளே கலக்கி அது நல்லா பாடி வரும், நல்லா சதையும் வரும், நல்லா ஆடும் பெருசாகிடும். அதனால் அந்த தீனினா தீனி கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் பில்லு இருக்குல்ல, அந்த பில்லெல்லாம் கொண்டு வந்து கட்டி இப்படி இப்படி போடணும், இப்படி கட்டிடணும், இப்படி அதை தின்னுரும். கீழே போட்டால் மூத்திர கீத்திர எல்லாம் பேஞ்சு இதாகிடும். ஆடு கட்டி போடல தான் விட்டுருணும், கட்டி போட்டால் சரியில்லை, உள்ளே கொட்டாய்க்குள்ளே ஓட்டி விட்டுருணும், அவ்வளோதான்.
0: இப்போ ஆடுகளுக்கு வந்து இந்த உணவை தாண்டி இந்த தண்ணீரும் நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தண்ணீர் வைக்கணும்? ஒரு
1: ரெண்டு வாட்டி தான் வைக்கணும், அதுக்கு ரெண்டு வாட்டி தான் வைக்கணும், அதுக்கு மேலே வச்சா அது பேதி ஆகிடும். ரெண்டு வாட்டி தான்
0: தண்ணீர் தவிர்த்து உணவு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தவிடு இந்த மாதிரி
1: ரெண்டு வாட்டி தான், சாயந்தரம் ஒரு வாட்டி, காலையில் ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி தான் வைக்கணும். இல்லை அதுக்கு மேலே வச்சா வயிறு உப்பிடும், வயிறு பெருசாகிடும்.
0: ஆடை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாங்க, ஒரு ஆடு வந்து ஒரு நாள் முழுக்க மேய்ச்சலில் இருக்கணுமா, இல்லை
1: ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் தான், அதுக்கு மேலே அதுங்க நல்லா மேய்ஞ்சிட்டு அதே படுத்துக்குவோம், ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மணிக்கு ஓட்டினா ரெண்டரை ரெண்டரை வரைக்கும் ஓட்டிட்டு வந்துடலாம்.
0: இப்போ நீங்கள் இந்த ஆடுகளை வளர்த்து வியாபாரமும் செய்கிறீங்க, அப்போ இந்த ஆடுகள் வளர்ந்ததுக்காக ஒரு குறிப்பிட்ட எடை வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆடுகள் விற்பனைக்கு இப்போ அனுப்பப்படுது இல்லையா, எவ்வளோ எடை வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விற்கிற ஆரம்பிக்கிறீங்க?
1: ஒரு பத்து பதினஞ்சு இது வரணும், பதினஞ்சு மொத்தத்தில் பதினஞ்சு வரணும், அப்போ தான் சரி. கெடா முட்டை இவ்வளோ பெருசாகிடும், அது முப்பது முப்பத்தஞ்சு இதாகிடும். இது ஆடுங்கள்லாம் பதினஞ்சு பதினாறு இருபது அதோடு சரி, அதோட நல்லா தீனியெல்லாம் கொடுக்குறோம்ல, நல்ல புஷ்டி வந்துடும், இது கறியும் பெருசாகிடும்.
0: இப்போ நீங்கள் இந்த ஆடுகள் வியாபாரம் செய்யும்பொழுது என்ன எப்படி ஒரு லாபகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இந்த தொழில் வந்து
1: மாடோட இது தான் பரவாயில்ல, மாடோட இதே பரவாயில்ல. இது பன்னெண்டாயிரரூபா இருபதாயிரரூபாய்க்கு போகும் ஆடு வேலை, வேலை இல்லாத டைமில் நம்ம வச்சு வளர்த்து இது பண்ணிக்கலாம். அது ஆடு ஒன்று கெட்டு போகிறதில்ல, டாக்டர் கரெக்ட் டைமுக்கு வந்துச்சுன்னா போதும், நல்லாயிருக்கும்.
0: இப்போ ஆடுகளுக்கு நோய்கள்லாம் பரவுது, உங்கள் அனுபவத்தில் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்க?
1: அதே இந்த இலை இருக்குது, பஞ்சாரம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்தோன்னே டாக்டருக்கு முடியாததுக்கு பேதி கீதி ஆகும்போது ரொம்ப பேதியானா அவர் ஊசி ஒன்று போடுவார், ஊசி போட்டு மாத்திரை கொடுப்பாரு, அது கொடுத்து கலக்கி வளப்பழத்துலேயே இதுலேயே கொடுத்துடலாம்.
0: வேறு என்னென்ன நோய்கள்லாம் பார்த்துருக்கீங்க?
1: அதுக்கு என்ன காய்ச்சல் வருதுன்னு அது எங்களுக்கு தெரியல, அது தெரியாது. அதே படத்துக்கும் அதே போயிடுது. அதுக்காக தான் அது ஒன்று தான் கஷ்டம், அது ஒன்று தான் தெரில. இன்னும் மீதியெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஊரில் ஆடாலும் மேய்ச்சி அதெல்லாம் பழகிருக்கு.
0: இப்போ ஆடுகள் வந்து குட்டி போடுற சமயத்தில் அதுக்கு தனியாக பாதுகாப்பு தேவை, அந்த மாதிரி சமயத்தில் அதை எப்படி நீங்கள் கவனிச்சுக்கப்பீங்க?
1: இல்லை அது தெரிஞ்சிடும், அது படுத்து ஏந்திரிக்கும் அப்புறம் கத்திட்டே இருக்கும், அது தனியாக கட்டிட்டு இது பண்ணிக்க வேண்டியது தான். கொட்டையில் கட்டலாம், இல்லை வீட்லேயே கொண்டு போய் இது கட்டி இது பண்ணிக்கலாம்.
0: ஆடுகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு லாபம் மீட்டி தருது, ஆனால் அது வளர்க்கறதுக்கு எவ்வளோ செலவினங்கள் ஏற்படுது உங்களுக்கு? ஒரு ஆடு வளர்க்கறதுக்கு சுமாராக ஒரு தோராயமா தோராயமா ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஆகுமா?
1: ஜாஸ்தியாகும். 5,000 ரூபாய்க்கு மேலே 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஆயிடும். ஏன்னா புண்ணாக்கு அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வளர்த்தி நம்ம கூலி இல்லாமல் எல்லாம் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஆகிடும்.
0: அப்போ ஒரு ஆட்டுக்கு 7,000 ரூபாய் நீங்க செலவு செஞ்சு அதோடைய இரட்டிப்பு மடங்கா ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்கலாம்.
1: அதுதான் 15,000 ரூபாய்க்கு மினிமம் கேட்கறவங்களுக்கு 15,000 ரூபாய். இன்னும் அர்ஜென்ட் வந்தா இந்த புண்ணாக்கு தீந்துரும் சீக்கிரம். இந்த 6 ஆடு 7 ஆடு வச்சிருந்தா சீக்கிரம் தீந்துரும். ஒரு பக்கெட்ல அந்த மாதிரி பக்கெட்ல கலக்கி வைக்கணும், அதை குடிச்சிடும், இது செஞ்சிடும், அப்ப சரியா இருக்கும்.
0: ஆடுகள் வளர்க்கும் பொழுது இந்த விலங்குகளுடைய தொந்தரவு இருக்கும், ஆடுகளுடைய வாசனையை வச்சுட்டு மிருகங்கள் வரலாம், அதை நீங்க எப்படி சமாளிக்கலாம்?
1: அது பிடிச்சிட்டு போயிடுதே. அதனால நம்மளே பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்கணும். அங்கே ஆடு விட்டுருக்கோன்னா இங்கே இருக்கணும். அதுக்கு அந்தாண்ட போகும்போது அந்த பக்கமே போயிட்டு வரணும், சுற்றி அப்படியே போகணும். இந்த சென்டரில் மேயும், சுற்றி குச்சி எடுத்து அப்படியே தட்டிட்டு போகணும். செடி இருக்கும்போது தான் அந்த இடத்துல, ரொம்ப செடி இருக்கும்போது விடக்கூடாது, வேறு இடத்துல விடணும்.
0: வியாபாரம் பண்ணுறக்காக ஆடு வளர்க்கும் பொழுது அந்த ஆடு வந்து ஒரு நல்ல வெயிட் எடை வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான வேறு உணவுகளை தரலாம்?
1: வேலை உறவு இல்லை, அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி ஊற்றி வயிறு பெருசு பண்ணி வெயிட் போடுறாங்க. வெயிட் 12 கிலோ 20 கிலோ 30 கிலோ வந்துடுது. அப்போ 50 ரூபா 60 ரூபான்றாங்க. அதை அங்கே போய் பார்த்தா அதே 10 கிலோ 5 கிலோ தான் வரும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த புண்ணாக்கு நல்லா வச்சு கஞ்சியெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும்.
0: வேறு என்ன மாதிரியான இந்த இலை உணவுகள்லாம் தரீங்க? கீரையாவோ இல்லை வேறு இலைகளாவோ என்ன தரீங்க?
1: இல்லை, அந்த முள்ளு செடியெல்லாம் இருக்குது, முள்ளு செடி அந்த வேறு செடியெல்லாம் இருக்குது, அதை வெட்டிட்டு வந்து வைக்கணும். நிறைய இருக்குது மேல் பக்கம், அதை வெட்டிட்டு வந்து வெள்ளாரி செடி அதெல்லாம் சாப்பிடும். அது சாப்பிட்றதுனால அது நல்லா இதாக இருக்கும்.
0: வேறு இந்த காய்கறியெல்லாம் சமைச்சதுக்கு அப்புறமா இந்த வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் கொடுத்தா ஒரு நல்ல ஒரு இது?
1: அதாகாது. இந்த கார்ட்டிங்க இது மிஷினில் ஓட்டுறதில்ல, கார்ட் கொடுக்கலாம், பீட்ரூட் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். இன்னும் வேற ஒன்றும் இல்லை அதில்.
0: ஒரு ஆடு வந்து சினைக்காலம் எத்தனை நாட்களுக்குள்ள இருக்கு? அது குட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த குட்டிகளை எப்படி பராமரிக்கலாம்?
1: குட்டிங்களை ஒரு 2 மாதத்து 3 மாதத்துக்குள்ள இது தெரிஞ்சிடும். சினைக்கு வந்திருந்தா அதை ஓட்டிகிட்டு அப்படியே அந்த கிணறியை ஓட்டிகிட்டே இது பண்ணிடும். ஓட்டிகிட்டு அப்படியே இதை இது பண்ணும்போது ஓ கிணறுக்கு வந்திருக்குதுன்ட்டு அது சினை உள்ளே சாத்தியை விட்டா அது இதாகிடும். அந்த மாதிரி 2 கிடையோ 1 கிடையோ உள்ளே ஓட்டி விட்டா ஒரு பொட்டக இதை சரின்ட்டு சினை ஆகிடும். அதுங்க
0: எத்தனை நாட்களுக்குள்ள குட்டி போடும்?
1: 3 மாதத்துக்குள்ளே அதோட சரி.
0: ஒரு தடவைக்கு எத்தனை குட்டிகள் வரைக்கும் இன்னும் ஒரு ஆடு
1: குட்டி? 2 குட்டி இல்லைன்னா 3 குட்டி போடுற ஆடும் இருக்குது. அது 2 குட்டி போடுறது தான் நல்லாயிருக்கும். 3 குட்டி போட்டால் பால் கொடுக்கறது கஷ்டம். அதை இழுக்கணும், இதை இழுக்கணும், அது மெலிசத்தான் ஆகிடும். ஆடுங்க மெலிசாயிடும், குட்டியே ரொம்ப கஷ்டமாக இருக்காது.
0: இப்போ கிடா குட்டியும் இருக்குது, பெண் குட்டியும் இருக்குது. அந்த 2 குட்டிகளில் எந்த குட்டி வந்து நல்ல வியாபாரத்துக்கு ஏற்றதாக இருக்குது?
1: கிடா தான் இது நல்லா பொட்டைங்க. அதை குட்டிங்க போடும் நல்லா புஷ்டி வரும் இதெல்லாம் வரும்ன்ட்டு வச்சுக்கலாம். கிடா மட்டும் ஜாஸ்தி வைக்கிறது இல்லை, 1 கிடா 2 கிடா தான் வைக்கிறது, அதுக்கு மேலே வைக்கிறது.
0: இப்போ முன்னாடி காலத்துலலாம் புல் நிறைய இடங்களில் இருந்துச்சு, இப்போ வந்து புல்கள் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு, நிலப்பரப்பு கம்மியாயிருச்சு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆடுகளுக்கு புல் தட்டுப்பாடு ரொம்ப இருக்குது. அப்போ அதை எப்படி மாற்று முறையில் சமாளிக்கலாம்?
1: மாடுதுன்னா இந்த மாதிரி புல்லு கொண்டு வரலாம், இலச இலசா இருக்குல்ல, அறுத்து அறுத்து கொண்டு வந்தால் சமை கட்டி அப்படி இப்படி கொஞ்சம் வச்சா போதும். ஒரு ரெண்டு சமை கொண்டு வந்தால் 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஆகிடும். இல்லைன்னா தோட்டத்தில் போய் தலை கொண்டு வரலாம், கோஸ்தலை அதெல்லாம் கொண்டு வந்து போடலாம்.
0: புல் கிடைக்காத காலத்தில் வேற என்ன போட்டு சமாளிக்கலாம்?
1: கோஸ்தலை இருக்க, கோஸ்தலை கார்த்து அந்த புல் இருக்கு ஓரத்தில், அந்த அதெல்லாம் பிடிக்கிட்டு வந்து சமை கட்டி அது கயிறு கட்டணும், கட்டினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது சாப்பிடாது.
0: இப்போ ஆடில் நிறைய ரகங்களை சொன்னீங்க, இந்த செம்மறி ரகம் இருக்குது, இல்லை இந்த வெள்ளாட்டு ரகம் இருக்குது, இது ரெண்டுலேயும் வந்து எது வியாபாரத்துக்கு சிறந்ததாக இருக்குது?
1: இந்த கருப்பு ஆடுங்கிறது தான் நல்லாயிருக்கும். இந்த செம்மறி ஆடு இந்த இதெல்லாம் இருக்குல்ல குறியன்றமே அந்த ஆடு சரியில்லை, இதுனா சரி.
0: என்ன காரணத்தினால?
1: அது என்ன காரணம்னா அது ஒரு வாசனை அடிக்கும். இப்போ கொட்டாய்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு நாற்றம், பக்கத்தில். என்னடா இந்த மாதிரி நான்

0: அடிக்குதுன்னா இதுங்கன்னா நாற்று அடிக்காது, அதுங்கன்னா நாற்று அப்படியே அடிச்சுட்டே இருக்கும். தேய்க்கிறோம்ல, தேய்க்கிறோம், முடியெல்லாம் செய்கிறோம், அதை ஒரு சீப்பெடு சீவுறோம். சுத்தமாக இருக்கணும்னா அந்த மாதிரி முடி நல்லா வளர்ந்துருச்சுன்னா அது வெட்டலாம், இது பண்ணலாம், சுத்தமாக இருக்கும். அது ஆகாது, இதுன்னா பரவாயில்ல, எது வேணால் செஞ்சுக்கலாம், தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம், எது வேணால் செய்யலாம், இன்னும் அது நல்லாயிருக்கும். கூப்பிட்ட கூட வந்துருங்கோ, இது கருப்பாடுங்க வெள்ளாடுங்க எல்லாம். இது மீதி குறியெல்லாம் ரொம்ப மோசம்.
1: இப்போ கொட்டைகள் அமைக்கும் பொழுது வந்து அந்த தண்ணி தேங்காத மாதிரி அமைக்கணும்,
0: ஏன்னா கல் இப்படி நம்ம மாட்டுக்காக வச்சுருக்கோம்ல, அந்த மூத்திரம் பேஞ்சால் அப்படியே தனியாக போயிடும். அதெல்லாம் பைப்பு வச்சு அங்கே வச்சு அப்படியே இது பண்ணிடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வீடு மாதிரி தான், அப்படியே பைப்பு வச்சுட்டு கூட்டி சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருணும் எப்போதும். அப்போ தான் சுத்தமாக இருக்கும், இல்லைன்னா அது சுத்தமாக இருக்காது.
1: நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த கிருமி நாசினி இல்லை மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க.
0: மஞ்சள் தண்ணி அது வாரத்துக்கு ஒரு வாட்டி போடணும், மஞ்சள் தண்ணி, அப்புறம் இந்த வேப்பலை எல்லாம் அந்தந்த இடத்துல ஒரு நாலு மூலையில் வச்சுட்டே இருக்கணும். அப்போ அம்மா அந்த இதெல்லாம் வராது, அதனால் அது நல்லாயிருக்கும். இன்னும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே பூரத்தையும் கழுவி சுத்தமாக பண்ண வச்சா நம்மளுக்கும் நல்லது, ஆடுங்களுக்கும் நல்லது, எப்போதும் நல்லா இருக்கலாம்.
1: ஆடு வளர்ப்பை வந்து ஒரு வியாபாரமாக செய்யணுன்ற விவசாயி எப்படி அதை ஆரம்பிக்கலாம்? எத்தனை ஆடுகளை வச்சு முதல் முதல்ல ஆரம்பிக்கலாம்?
0: ஒரு 12 ஆடாவது வேணும். 12 ஆடு இருந்தால் தான் ஒரு ஆளுக்கு வேலை, அதுங்களுக்கு வேலை செய்யணும், எல்லாம் செய்யணும். 12 ஆடு வேணும்.
1: அப்படி 12 ஆடு வச்சா லாபகரமாக இருக்கும்னு?
0: லாபம் இருக்கும், கடைசியில் நம்மளுக்கும் கடைசி வரைக்கும் அந்த இது கொண்டு வர்றது, புண்ணாக கொண்டு வர்றது, இது கொண்டு வர்றது, எல்லா இதுக்கும் லாபம் நஷ்டம்லாம் கடைசியில் இதாகிடும், நஷ்டம் இதெல்லாம் சரியாக போயிடும். அதனால் சுத்தமாக இருந்தால் சரி.
1: 12 ஆடுகள் வச்சு லாபத்தையும் நஷ்டத்தையும் ஒரு கூட்டி கழிக்கலாம்
0: அப்படின்னு? ஆமாம், அதுக்காக தான் 12 ஆடு இருக்கணும். 12 ஆடு இருந்தால் நம்ம இன்றைக்கி மேய்க்கலாம், இது செய்யலாம், இது வேணும் செய்யலாம், 2 நாளைக்கு பில்லு கொண்டு வந்து போட்டுடலாம், உள்ளவே கட்டினா கூட கவலை இல்லை. இந்த மழைன்னா உள்ளவே போகிறதில்லை, வெளியவே போகிறதில்லை, ஓட்டு இங்கே உள்ளதான் இருக்கும். அதனால் அதை பார்த்து கொண்டு வந்து அது மஞ்சள் ஆகாமல் தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சு அடித்து அதுக்கு மேலே தலை வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது, நல்லா சாப்பிடும்.
1: வியாபார நோக்கில் நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்டுக்குட்டிகளை வளர்த்துருக்கீங்க, இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை நம்ம நேயர்களோட அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.
2: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: கால்நடை மாடு வளர்ப்பு நோய் மேலாண்மையின் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நோய் மேலாண்மையில் பித்தப்பை நோய், இந்நோய் அமைப்பினால் மார்ஜினேல் அனாபி பிளாஸ்மா சென்ட்ரேல் என்ற ஓரணு உயிரியால் மாடு மற்றும் எருமைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது இரத்தம் உறிஞ்சும் உண்ணிகள் பேன்கள் மூலம் பரவுகிறது. மேலும் ஊசிகள், கொம்பு நீக்கும் கருவிகள், ஆண்மை நீக்கம் செய்யும் கருவிகள், அடையாள குறியிடும் கருவிகள் இதன் மூலமும் பரவுகிறது. இந்த நுண்ணுயிரானது இரத்த செல்களை அழிப்பதால் இரத்த சோகை, எடை குறைவு, மூச்சு திணறல் போன்றவை ஏற்படும். அதோடு பாதிக்கப்பட்ட கால்நடையில் காய்ச்சல் அதிகமாகி பின்பு குறையும். பசியின்மை, மூக்கு காய்தல் மற்றும் மருத்துவம் செய்யாமல் அதிக நாட்களானால் மஞ்சள் காமாலை ஏற்படும். வயது முதிர்ந்த மாடுகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். பண்ணையில் ஏதேனும் மாடு இந்நோயினால் பாதிக்கப்பட்டால் உடனே தடுப்பு நடவடிக்கையாக உண்ணிகள் பேன்களை கட்டுப்படுத்த வேண்டும். முடிந்தவரை நோயின் ஆரம்ப காலத்திலேயே சிகிச்சை அளித்தல் சிறந்தது. கிருமிநாசினி மற்றும் பிற மருந்துகள் மூலம் உண்ணி பேன் போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். பாக்டீரியா கிருமியால் வரும் நோய்கள் அடைப்பான் நோய் முக்கியமானது. இந்நோய் பாக்டீரியா கிருமிகளால் ஏற்படும் நோயாகும். மாடுகளை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் தாக்கும் தன்மையுடையது. நம் நாட்டில் எல்லா இடங்களிலும், குறிப்பாக வெப்பம் மிகுந்த, ஈரக்கசிவுள்ள, காற்றோட்ட வசதியுள்ள இடங்களிலும் இந்நோய் அதிகம் காணப்படுகிறது. இந்நோய் கிருமிகள் உடலிலிருந்து வெளியேறியவுடன் காற்றுடன் சேர்ந்து விரைவில் அழிக்க முடியாத ஸ்போர்களாக மாறிவிடுகின்றன. கிருமிகள் தன் வெளிப்புறமாக கெட்டியான கவசத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றன. கிருமி நாசினிகள் எளிதில் இக்கவசத்தினுள் சென்று நுண் கிருமிகளை அழிக்க முடியாது. இத்தகைய ஸ்போர்கள் நிலத்தில் தங்கி அவ்வப்பொழுது

0: காடுகளை தாக்கி பெருத்த சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இத்துடன் தண்ணீரில் கலந்து நீண்ட தூரம் எடுத்துச் செல்லப்பட்டு பிற மாடுகளுக்கு நோயையும் ஏற்படுத்துகின்றன. இதனுடைய நோய் அறிகுறிகள் என்று தெரிந்து கொண்டால் இந்நோயால் மாடுகளில் திடீரென்று வலிப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். இறந்தவுடன் மூக்கு, வாய், ஆசனம் போன்றவற்றிலிருந்து கருமை நிறமான இரத்தம் வெளியேறும். காய்ச்சல் அதிக அளவு 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஓரிரு நாட்களில் நோயின் வேகம் தணியும் பொழுது காய்ச்சல் இருக்கும். மாடுகளில் உணர்வு இழப்பு ஏற்பட்டு பிறகு இறந்துவிடும். இதற்கான தடுப்பும் பாதுகாப்பு முறைகளும் என்று பார்ப்போமானால், நோயுள்ள பகுதிகளில் நோய் ஏற்படும் காலத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பாக அடைப்பான் தடுப்பூசி போட வேண்டும். நோயில்லா பகுதிகளில் தடுப்பூசி தேவையில்லை. இந்நோயால் இறக்கும் முன்பு இரத்த பரிசோதனை செய்து நோய் இருப்பதை உறுதி செய்த பின்பு சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கு பின்பு மாட்டின் தோலை உரிக்கவோ அல்லது இறப்பை பரிசோதனையோ செய்யவே கூடாது. காரணம், இக்கிருமிகளை வெளியில் காற்றுடன் கட்டுப்படுத்துவதும் கடினம். எனவே மாட்டை ஆழமான குழியில் புதைத்தோ அல்லது எரித்தோ அப்புறப்படுத்த வேண்டும். இரத்த கசிவுடன் உள்ள பொருட்கள் அனைத்தையும் எரித்துவிட வேண்டும். அந்த இடத்தை 3% ஃபீனால் கரைசலை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக தொண்டை அடைப்பான். இந்நோய் பெரும்பாலும் மழைக்காலத்தில், குறிப்பாக நீர்ப்பாசனம் வெள்ளப்பெருக்கு மிகுதியாக உள்ள பகுதிகளில் காணப்படுகிறது. கறவை மாடுகள், குறிப்பாக எருமை மாடுகள் இந்நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. தூர பயணத்திற்கு பின்பும் அதிக நேரம் குளிர் மற்றும் மழையின் பாதிப்பிற்கு பின்பும் இந்நோய் ஏற்படுகிறது. கலப்பின பசுக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. இந்நோய்க்கான அறிகுறிகள்: கடுமையான காய்ச்சல் ஏற்படும், கண்கள் சிவந்து வீங்கி காணப்படும், தலை, கழுத்து, தொண்டை, மார்பு போன்ற பகுதிகளில் வீக்கம் ஏற்படும். வீக்கம் சூடாகவும் வலியோடு கூடியதாகவும் இருக்கும். குடற்பகுதி பாதிக்கப்பட்டால் வயிற்றுப்போக்கு காணப்படும். சாணம் இளகி இரத்தம் கலந்திருக்கும். நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படும். வாயிலிருந்து மிகுதியான உமிழ்நீரும் வழிந்து கொண்டிருக்கும். நாக்கு தடித்து கருப்பாகிவிடும். மாடுகள் எதையும் விழுங்கவும் மூச்சு விடவும் முடியாமல் திணறும். இதற்கான தடுப்பு முறைகளும் பாதுகாப்பும்: எல்லா மாடுகளுக்கும் மழைக்காலத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும். நோயுற்ற மாடுகளை உடனடியாக மற்ற மாடுகளிடமிருந்து பிரித்து தகுந்த மருத்துவம் செய்து பாதுகாக்க வேண்டும். பொது சுகாதாரம் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும். தொடக்க நிலையில் ஏற்ற மருத்துவம் செய்வதால் பாதிக்கப்பட்ட மாடுகளை காப்பாற்றி விடலாம். இதற்கு அடுத்தபடியாக சப்பை நோய் என்கிற நோய் குறித்து காணலாம். இந்நோய் வெப்பம் அதிகமாகவும் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாகவும் உள்ள பகுதிகளில் உள்ள மாடுகளை பெரும்பாலும் பாதிக்கிறது. இதுவும் ஒரு மழைக்கால நோயாகும். நல்ல ஆரோக்கியமான திடமான இளம் மாடுகளை 6 மாத வயது முதல் 3 ஆண்டு வயது வரை அதிகம் பாதிக்கிறது. இந்நோய் பாக்டீரியா கிருமியால் ஏற்படுகிறது. இந்நோயினுடைய அறிகுறிகள்: திடீரென்று கடுமையான காய்ச்சல் ஏற்படும், தொடை அல்லது முன்கால் சப்பையிலோ அல்லது கழுத்து போன்ற சதை பிடிப்புள்ள பகுதிகளிலோ வெப்பம் மிகுதியாகவும் வலியோடு கூடியதும் கடினமான தன்மையுள்ள பெருத்த வீக்கம் காணப்படும். இதன் காரணமாக மாடுகள் நடக்க முடியாமல் நொண்டும். இதன் பிறகு வீக்கம் குறைந்து வலியற்று வீக்கத்திற்குள் காற்று இருப்பதாலும் விரல் கொண்டு அழுத்தும் பொழுது நரநரவென்ற சத்தம் வரும். வீக்கம் ஏற்பட்டுள்ள இடத்தில் உள்ள தோலின் நிறம் கருப்பாக இருக்கும். நோய் கண்ட 48 மணி நேரத்தில் உடனடியாக மருத்துவம் செய்யாமல் போனால் மாடுகள் இறந்துவிடும். இதற்கான தடுப்புகளும் பாதுகாப்பும் என்று பார்ப்போமானால், மழைக்காலத்திற்கு சுமார் 1 மாதத்திற்கு முன்பே ஒவ்வொரு ஆண்டும் மாடுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை பிரித்து தனியாக ஒதுக்குப்புறமாக வைத்து கண்காணிக்க வேண்டும். கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மாட்டை உறுதியாக காப்பாற்றி விடலாம். சிகிச்சை அளிக்காவிட்டால் நோய் கண்ட மாடுகள் 5 முதல் 7 நாட்களில் இறந்துவிடும். இறந்த மாடுகளை சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும். இறந்த இடத்தை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதனையடுத்து கருச்சிதைவு நோய். இந்நோய் பாக்டீரியா நுண்கிருமியால் ஏற்படுகிறது. இந்நோய் அதிக பால் தரும் கலப்பின பசுக்களில் அதிகம் பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிறது. இந்நோயினால் கன்று வீச்சு, நஞ்சு கொடி தாக்குதல், மீண்டும் எளிதில் சினை பிடிக்காமல், பால் உற்பத்தி குறைவு, இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் இழப்பு ஏற்படுகிறது. இந்நோய் நோயுற்ற மாட்டின் நஞ்சு கொடி, இரத்தப்போக்கு போன்றவற்றை தொட்டு சுத்தம் செய்வதன் மூலமாகவும் மனிதர்களுக்கு பரவுகிறது. பாலை நன்கு கொதிக்க வைத்த பின் பருக வேண்டும். இந்நோய் காரணமாக சினை மாடுகளில் கருப்பையில் நோய் ஏற்பட்டு கருத்தரித்த 5 முதல் 8 மாத காலம் வரையிலும் கன்று வீச்சு ஏற்படும். கன்று வீச்சு ஏற்பட்ட பின் நஞ்சு கொடி கருப்பையிலிருந்து வெளிவராமல் தங்கிவிடும். பசுவின் அறை அல்லது பிற பொறுப்பிலிருந்து சீல் போன்ற திரவம் வடியும். கருச்சிதை உற்ற மாடுகள் சினைக்கு வர கால தாமதமாகும். சினை பிடிக்காது. இதற்கான தடுப்பு முறைகள் என்று எடுத்துக்கொண்டால் 6 மாதத்திற்கு ஒருமுறை மாடுகளை இரத்த பரிசோதனை செய்து இந்நோய் இருப்பின் பண்ணையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். மாடுகளை புதியதாக வாங்கும் பொழுது இரத்த பரிசோதனை செய்த பிறகே வாங்க வேண்டும். நோயுற்ற மாடுகளை கொட்டகையிலிருந்து அகற்றிவிட வேண்டும். இறந்த கன்று, நஞ்சு, இரத்தம் போன்றவற்றை மிகவும் சுகாதாரமுடன் அப்புறப்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பொருட்களை எரித்துவிட வேண்டும். நஞ்சு கொடியை அகற்றும் பொழுது கைக்கு உரை அணிய வேண்டும். தேவையான சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும். கன்று வீசியவுடன் வாளின் நுனிப்பகுதியில் கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறும் ரத்தம் தங்கி மாடு வாளை வீசும் பொழுது பக்கத்தில் உள்ள தண்ணீர் தீவன தொட்டி மற்றும் மாட்டின் கண், வாய், மூக்கில் பட்டு நோய் பரவ நேரும். கன்று வீசிய மாட்டை உடனே தனியாக வைத்து பராமரிக்க வேண்டும். நோயுற்ற பசுக்களை இனவிருத்திக்கு அனுமதிக்க கூடாது. எல்லா கிடேரி கன்றுகளுக்கும் 6 முதல் 9 மாத வயதில் இந்நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போட வேண்டும். இதனையடுத்து வயிறு உப்புசம். கறவை மாடுகளின் முன்வயிற்றில் உணவு சேமித்து வைக்கும் இடத்தில் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அடைத்துக் கொள்ளும். இதனால் திரும்ப உணவை வாய்க்கு எடுத்து அரைக்க முடியாமல் அவதிப்படும். இது ஒரு நுரை போல் முன்வயிற்றில் கட்டிக்கொள்வதால் உணவை செரிக்க இயலாது. இந்நோய் பாதித்த கால்நடை காலை அடிக்கடி தரையில் உதைக்கும், குழப்பத்துடன் காணப்படும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
2: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான

0: மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீரவான் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சயான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஊட்டி FM 101.8.

நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 70s 80s சாங்ஸில் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்கக்கூடிய சாங்ஸ் இந்த நிகழ்ச்சி தான் நினைத்தாலே இனிக்கும். பாடல் இரண்டில் ஒன்று திரைப்படத்திலிருந்து இணைந்திருக்கிற ஊட்டிய பொண்ணு போடும்.

0: நேரம் 8:10. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் காலர் யார் இங்கன்னு பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி.
0: யார் இங்க பேசுறீங்க?
1: நான் ராமகிருஷ்ணன். வணக்கம் சார். ஹலோ.
0: ஹலோ,
1: வணக்கம் சார், கேக்குதுங்க?
0: சொல்லுங்க.
1: பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
1: படம் யாரோ எழுதிய கவிதை, பாடல் பருவம் கணிந்து வந்த பாதை.
0: யாருக்காக, யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க பாடல்?
1: நான் மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: நீங்க உங்க ஒருவருக்காகவும் கேட்டிருக்க, எல்லாரும் அனைவருக்காகவும் நீங்க கேட்ட பாடல் முதல் பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றிங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் நம்ம பேச போகிறோம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்க நடராஜன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாட்டு கேட்குறதுல எவ்வளோ புரியும் உங்களுக்கு? அம்புட்டு பெரியும். இசை அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய மைண்டையும் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? ஓகே, என்ன பாடல், என்ன படம்?

அடுத்தது ஒரு வாட்ஸ்அப் கால் நேரை நம்ம பார்த்துடலாம். அவர் எங்கேருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்யநாராயணன் பாடல் கேட்டிருக்காரு, அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த காரலாற்றை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் இங்கே பேசுறீங்க? நல்லா இருக்கும். என்ன பாடல், என்ன படத்துல இருந்து கேட்க போறீங்க? உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றிங்க.

நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல், என்ன படத்துலேருந்து கேட்க போகிறீங்க? உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டுருக்கு. நன்றி.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த நேற்று நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க? ஆ சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போகிறீங்க? கேட்டுடலாமா? நன்றி நன்றி.

நேரம் 8:40. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த நைட்டை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, நீங்க என்ன பாடல், என்ன படத்திலிருந்து? நன்றி, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்கீங்க? ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும்
1: நன்றி.

0: நேரம் 8:50 ஆயிருக்குது. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நம்ம நெருங்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். அடுத்த நைட்டை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம், சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையிலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல், என்ன படத்திலிருந்து கேட்க போறீங்க?
1: மைதிலி என்னை காதலி திரைப்படத்துல இருந்தேங்க, ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிச்சம். அந்த பாடல் சூப்பரா இருக்கு, நான் பரதநாட்டியம்.
0: ஓகே,
1: உங்க அதுல அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
0: நல்லது. நீங்க
1: என்ன,
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. நன்றிங்க
1: நன்றிங்க நன்றிங்க.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு வந்தாச்சு. நிறைவு காலர்கிட்ட நம்ம பேச போறோம். வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம் அன்பரசமே.
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல், என்ன படத்துல இருந்து கேட்க போறீங்க?
1: மலையூர் மம்முட்டியானுங்க, காட்டு வழி போற பெண்ணே.
0: ஓகே, உங்களுக்காகவும் எல்லாருக்கும் சொல்லுங்க.
1: சின்ன ரிக்வெஸ்ட் சார், கொஞ்சம் லிஸ்னர் வாய்ஸ் கேட்க மாட்டேங்க சார்.
0: நம்ம செக் பண்ணிடலாம். நன்றி.
1: ஓகே சார. ஓகே,
0: நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு காலாட்டை நம்ம பேசிட்டோம். நிறைவு பாடலா நம்ம கேட்க போற சாங் மலையூர் மம்முட்டியான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறீங்க. நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நிறைவு பாடலோட

கேட்ட பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரிலே ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகளைத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் டெல்லி மற்றும் சென்னை நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தின் நிறைவாக காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் பி ஜெயச்சந்திரன் குழுவினர்.

0: இதுவரை திரைகானம் ஒலி உலாவர கேட்டீர்கள். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்பாணி நாடகமலரில் இன்று நேர்கள் கேட்க இருப்பது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஏ. கந்தன் ஆறுமுகம், வி. எஸ். பாலதண்டாயுதம், கே. எஸ். தில்லைராணி, கே. ஜாஸ்மின், பி. செல்வநாதன், ஆர். விஜயலட்சுமி, எம். அன்பரசி ஆகியோர். எங்க வீட்டு மருமகள் நாடகம்.
2: ஏமா வனஜா, ஒரு தடவை ரெண்டு தடவையா, 1000 தடவை என்ன சொன்ன கேட்டியா? இப்ப கண்ணை கசக்குனா கல்யாணம் ஆயிடுமா?
3: நான் கேட்டேன், நீ தானே சொன்ன எனக்கு எதுவும் வேணாம், உங்க வேலைய பாருங்க.
2: ஐயோ ஏய், வ்யவஸ்தை கெட்டவள, அவங்க நகை நட்டு கேக்கல, படிப்பதான் கேக்குறாங்க. பெரிய படிப்பா கேக்கல, +2 படிச்சாலே போதுமா? அது கூட வாங்கிட்ட இல்லையடி.
3: நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றேன், மண்டையில சரக்கு இருந்தா தானே தொண்டையில வரும்.
2: இது மட்டும் எங்க இருந்து வருதா? அங்க இருந்து தானே வருது.
3: இப்ப நான் என்னமா செய்யறது அத சொல்லு.
2: பொய் சொல்லணும்.
3: பொய்யா?
2: ஏண்டி வனஜா, என்ன என்னமோ அரிச்சந்திரம் பொண்டாட்டி மாதிரி அதிர்ச்சியா கேக்குற. அங்க படிக்க போறேன், இங்க படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு படிப்புல கோட்டை விட்டுட்டடி நீ. இப்ப உனக்கு பொய் சொல்ல பயமா இருக்க? இங்க பாரு, பொய் சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்ல காலம்புரா கன்னியாவே நீ இருக்க வேண்டியதுதான்.
3: அம்மா எனக்கு பயமா இருக்குமா? ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், அதுவே என் வாழ்க்கைக்கு யமனா வந்துட கூடாதுல.
2: அப்படி எதுவும் வராதடி, வந்தாலும் சமாளிக்கணும், அதுதான்டி வாழ்க்கை.
4: என்ன கல்யாணி, அம்மாவும் பொண்ணும் யார கவுக்க திட்ட போடுறீங்க?
2: ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தைய வராதா? போனது போகட்டும், போன காரியம் காயா பழமா, அத சொல்லுங்க முதல்ல.
4: இந்த கணபதி போனா எல்லாம் பழம்தான், மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஏத்தபடி நம்ம பொண்ணு வனஜாவோட ஜாதகத்தை மாத்திட்ட. அவங்க எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் 10 பொருத்த பிசகாம இருக்கும்.
3: மறுபடியும் ஒரு பொய்யா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பொய்யுக்கு மேல பொய்ய சொல்லி என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறீங்கள?
2: பெரிய இடம், ஒரே பைய, பிக்கல் புடுங்கல் கிடையாதுடி, அத்தனை சொத்துக்கு நீதாண்டி வாரிசு, புரியாம பேசாதடி.
4: ஆமா வனஜா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, உன் ஜாதகப்படி நீ ராணி ஆட்டம் வாழ போற பாரு.
3: அப்பா நீங்க சொல்றது சரிதான், அவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் படிச்சவங்க, நாகரீகமானவங்க. அது சரி, என் படிப்பு விவரமா நான் என்னமா சொல்றது?
2: எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிவிடு வனஜா.
3: ஐயோ அம்மா, அது சாதாரண படிப்பு இல்ல
4: வனஜா. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மத்ததெல்லாம் அம்மாவே பாத்துக்குவாங்க, நீ கவலைப்படாம வேலைய பாரு போ.
5: என்ன நீங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுல இருக்கீங்க, பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க?
6: ஆமா,
4: இவ்வளவு விசாரிக்கிறீங்களா?
6: நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா?
5: நல்லா இருக்கு, நான் யாருன்னு தெரியாம தான் இதுவரை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க குடும்பத்தோட பயோடேட்டாவை அனுப்பி வச்சினேன், கிடைக்கலையா? அடடே, ஆமா எனக்கே இப்பதான் புரியுது, இவ என் மனைவி, பேர் சாரதா, நான் சத்தியமூர்த்தி, என் பையன் ராஜா, எனக்கு ஒரு பொண்ணு, அவ காலேஜ்ல படிக்கிறான்.
4: ரொம்ப சந்தோஷம்.
2: வணக்கம் ஐயா.
5: வணக்கம்மா.
2: ரொம்ப சந்தோஷம், நீங்க ஆனா சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறீங்களே, அதுதான் என்னன்னு புரியலீங்க.
5: அதுவா, பையனுக்கு 2 நாள் லீவு, அதான் உடனே வந்துட்டோம். இத பாருமா, எங்களுக்கு இந்த நகை நட்டு பாத்திர பண்டம் இதெல்லாம் முக்கியம் இல்ல, படிப்பு தான் முக்கியம். கண்டிப்பா 2 பாஸ் பண்ணி இருக்கணும்.
2: என் பொண்ணு நீங்க நினைக்கிறதுக்கு மேல எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குங்க.
7: ஓ அப்படியா, அது போதும். இந்த காலத்துல ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சமயத்துக்கு படிப்பு உதவும். அதுதான் நாங்களும் படிச்ச பொண்ணாதான் தேடுறோம்.
4: ஐயா, உங்க மனசுபடியே என் பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு நல்லா சமைக்கவும் தெரியும், குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுப்புள்ள பொண்ணா வளர்த்திருக்கோம். பொண்ணுக்காக 22 பவுன் நகை வச்சிருக்கேன். அது கூட வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு பாத்திரங்களையும் வாங்கி வச்சிருக்கேன்.
5: இப்ப சொன்னீங்களே பாத்திரம் பண்டம் நகை நட்டு, இதை விட எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படிச்ச பொண்ணு தான் வேணும்.
4: இந்த ஆளு படிப்பு விஷயத்த விடமாட்டான் போல இருக்க.
5: என்ன மிஸ்டர் கணபதி, என்னமோ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
8: அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, நீங்க நினைக்கிறபடி அனுசரிச்சு நடக்கூடியவ, பொறுமையிலும் பொறுமை, பொண்ணுக்குரிய பொறுமை அவகிட்ட நிறைய இருக்கு சார். அதோ வனஜா வந்துட்டாளே.
2: ஆமா வனஜா. அம்மா, உன்னை பாக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. சீக்கிரமா ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
9: அம்மா, நானும் வந்துட்டேன்.
7: ஆ, வாட வாட வாட. இதோ மாப்பிள்ளையே வந்துட்டா. பொண்ணு ரெடி ஆயிட்டானா, அழிச்சிட்டு வாங்கம்மா, சீக்கிரம் அழிச்சிட்டு வாங்க.
3: அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன்.
7: போய் பொண்ணு அழிச்சிட்டு வாங்கம்மா. இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க?
3: எம்ஏ படிச்சிருக்கேன்.
7: என்ன, காத்து தான் வருது. மழை பயப்படாம பேசுமா.
2: இந்த நேரத்துல எல்லா பொண்ணுக்கும் வர்ற பயம் தான் என் பொண்ணுக்கும் வந்திருக்கு. நீங்க மத்தபடி பேசுறத பேசுங்க.
7: ஏ ராஜா, பொண்ண நல்லா பாத்துக்கோ. என்ன, ஏ ஏதாவது பேசுறதா இருந்தாலும் தனியா போய் பேசிட்டு வா. என்ன
9: பேசிட்டோம்மா, நீங்க போய் பேச வேண்டியதே பேசிட்டு வாங்க.
5: பேசிட்டீங்களா? என்ன ராஜா, பொண்ணு பிடிச்சிருக்கா? தலையாட்டிட்டான், தலையாட்டிட்டான்.
7: என்னங்க என்னங்க, உங்களத்தான். ஆமா, பொண்ணோட அப்பா அம்மாவே எங்க தங்க வச்சிருக்கீங்க?
5: எங்க தங்க வைக்கிறது, அவங்கதான் தாலி கட்டி முடிஞ்சதும் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாங்களே.
7: இது இது என்ன கூட்டா இருக்கு? ஏங்க, பொண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்குதான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள போயிட்டாங்களா? இவங்களை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல.
5: விடு, அவங்களும் மனுஷங்க தானே.
3: அத்த உள்ள வரலாமா? அத்த மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
7: எங்க வீட்டு மருமகளே, நீயும் என் பிள்ளையும் என பிரியாம பல்லாண்டு காலம் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்திரமா, எந்திரி எந்திரி எந்திரி. உனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் பெரியவங்கிற முறையில நான் சொல்றத சொல்லிவிட்டேன். இத பாருமா, சூரிய உதயமாகறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும். முகம் கை கால் கழுவிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும்.
3: அதுதான் தெரியுமே.
7: அதுக்கப்புறம்
3: நீங்க தான் சொல்லணும் அத்தை.
5: இப்ப சொன்ன அத்தனையும் உன் மாமியார் சொன்னதா நினைக்காதம்மா, உன் அப்பா அம்மா சொன்னதா நினைச்சுக்கோ.
3: இனிமே எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே நீங்க தானே. மாமா, உங்க ரெண்டு பேருடைய விருப்பமே என் விருப்பம். உங்க சொல்லுபடி நடக்க தயாரா இருக்கேன்.
9: என் விருப்பப்படியும் நடக்கணும், அப்போதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்.
5: ராஜா, இனிமே நம்ம வீட்டு பொண்ணு வனஜா, அத கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு.
9: வனஜா, வனஜா, சமையல் கட்டுல என்னமா பண்ற?
3: பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, என்னங்க வேணும்?
9: அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டியா?
3: கொடுத்துட்டேன், கொடுத்துட்டேன்.
9: வனஜா,
3: என்னங்க?
9: அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா?
3: கொடுத்துட்டேன்.
9: வனஜா,
3: மறுபடியும் என்னங்க?
9: அம்மாவுக்கு படுக்கையில தண்ணி வச்சியம்மா?
3: வச்சிட்டேன், வச்சிட்டேன். எத்தனை தடவை கேப்பீங்க? 6 மாசமா இதானே செய்யறேன்.
9: கோச்சிக்காத வனஜா, அப்பா வேற ஊர்ல இல்ல, டெல்லியில இருந்து வர 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அம்மாவுக்கு வேண்டியத நம்ம தானே செய்யணும்.
3: நான் என்ன செய்யாமலையா இருக்கேன்? 6 மாசம் என்ன, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் தானே செய்யணும்.
9: அதுக்கு இல்ல வனஜா, நான் உன்னை சொல்லட்டுமா? அம்மாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
3: இதுதான் முதல் இரவு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, அவங்க நல்லா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நேரமா அது, போய் தூங்குங்க. பேசலாம்னு உன்னுக்கு 2 மாத்திரை கொடுத்து அத்தைய தூங்க வச்சேன். இவரு என்னடானா இந்த அலம்பு பண்றாரு? ஆசையா ஏதாவது பேசுவீங்களான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சும்மா அம்மா அம்மான்னு நொய்யு நொய்யுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
9: என்ன சொன்ன? ஏன் அம்மா உனக்கு சும்மாவா? அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எம்எஸ்சி படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சு 33 வருஷம் அரசாங்க பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சவங்க. உனக்கு எனக்கும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குறவங்கள போய் சும்மான்னு எப்படி சொல்ற மனஜா? உண்மையிலே நீ எம்ஏ தான் படிச்சிருக்கியா? உன் பேச்செல்லாம் படிச்சவ மாதிரி தெரியலையே, சந்தேகமா இருக்கு.
3: இவரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? எல்லாம் விடிஞ்சதும் பேசிக்கலாம், தூங்குங்க. ஹலோ அம்மா, நான் தான் வனஜா பேச

0: என்னமா நல்லா இருக்கியம்மா வனஜா?
1: ஒரு முக்கியமான விஷயமா.
0: என்னமா?
1: ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனைமா.
0: என்னமா பிரச்சனை?
1: நீ எம்ஏ படிச்சிருக்கியா, உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையேன்னு கேக்குறாருமா. எனக்கு கொலையே நடுங்கி போச்சுமா.
0: என்னமா பேசுற நீ? எதுக்கும் பயப்படாம இரு வனஜா. பார்மா, சும்மா அப்படி போட்டு வாங்குறது உண்டுதான், படிப்ப மட்டும் எப்பயும் சொல்லிடாத, புரியுதா?
1: அம்மா என்ன வேலைக்கு அனுப்புறன்னு சொல்றாரு.
0: வேலை விஷயமா பேசுறப்பையும் சரி, படிப்பு விஷயமா கேக்குறப்பையும் சரி, அத பத்தி பேச விடாம கேட்க விடாம தசை திருப்பிட, அவங்க பேச விடாம தடுக்க தெரியணுமோ அத செஞ்சுட்டு, அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றத அப்படியே செய்யி, புரியுதா? படிப்பு விஷயத்த அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க.
2: உதிக்கலாம்ட்டாங்களே, நீ போய் பாத்தியா?
1: இல்ல.
2: ஏன் பாக்கல?
1: என்ன கேக்குறீங்க? உங்க அம்மா தானே, எந்திரிச்சதும் நீங்க போய் பாத்தீங்களா?
2: சரியான கிறுக்கியா இருப்பவள இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா, அம்மா.
3: ஓ ராஜாவா, என்னப்பா விடிஞ்சதும் விடியாததும் என்ன பாக்க வந்திருக்க?
2: என்னம்மா நீங்க விடிஞ்சு எவ்வளவு நேரமாவது இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு?
3: என்னன்னு தெரியலப்பா, ராத்திரி ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன். சுகர் மாத்திரையோட வேற ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுத்தா என்ன மாத்திரமா இத ஏன் சாப்பிடணும்னு கேட்டேன். அவ போட்டுக்கங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாப்பா. விடிஞ்சதும் தெரியல, ஏந்திருக்கவும் முடியல, இன்னும் மயக்கமாவே இருக்குப்பா.
2: அப்படியா வனஜா? வனஜா
1: என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க?
2: அம்மாவுக்கு சுகர் மாத்திரையோட சேர்த்து வேற ஏதாவது மாத்திரை கொடுத்தியா?
1: நல்லா தூங்கட்டும்னு தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்தேன்.
2: அவங்க தூங்கட்டுமேன்னு கொடுத்தியா இல்ல ஒரேடியா போய் சேரட்டும்னு கொடுத்தியா?
1: நிறுத்துங்க, நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரி இல்ல.
2: சும்மா கத்தாத, சுகர் நோய் உள்ளவங்களுக்கும் இருதய நோய் உள்ளவங்களுக்கும் டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த மாத்திரையும் கொடுக்க கூடாது, புரியுதா?
1: எங்க வீட்டுல யாருக்கும் சுகர் நோய் கிடையாது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது.
3: ராஜா, அவ எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா தூங்கட்டுமேன்னு நினைச்சு தூக்க மாத்திரையை கொடுத்திருக்கா.
1: பாருங்க அத்தை, நான் என்ன செஞ்சாலும் குத்த சொல்றதுலே குறியா இருக்காரு அவரு.
3: ராஜா கோபப்படாம பேசுடா, பாவம் சின்ன பொண்ணு, நாம தான் புரியும்படி எடுத்து சொல்லணும்டா.
1: ஆஹா, இது ஓவராலா இருக்கு, இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன்.
2: அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது.
1: சரிங்க
2: சரிங்க சரிங்க, நீ எதையாவது செஞ்சு தொலைக்காத.
1: அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன், நீங்க கவனமா போயிட்டு வாங்க.
3: அவசரப்பட்டு செய்யணுமாமா.
1: வாங்க வந்து பலகையில உட்காருங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு
3: விடுறேன். சரி, போ இஷ்டம்.
1: மெதுவா மெதுவா மெதுவா உட்காருங்க, கண்ண நல்லா மூடிக்கங்க.
3: போதும் போதும் போதும், என்ன கண்ணுக்குள்ள வருது? சீக்கிரம் சீக்கிரம் சீக்காய தேய்ச்சி விடுமா, தேய்ச்சி விடு.
1: கண்ணு நல்லா மூடிக்கங்க, தோ சீக்காய தேய்ச்சிடுறேன்.
3: ஐயோ ஐயோ, அம்மா கண்ணெல்லாம் எரியுதே. ஏமா ஏமா, சீக்காய்க்கு பதிலா

0: அச்சுச்சோ, என்ன அத்த, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? தண்ணி சூடா இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து ஊத்துன்னு சொன்னா அப்படியே செய்ய போறேன். உடம்பு இப்படி புண்ணாக்குற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தா எனக்கு எப்படி
1: தெரியும்?
2: கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உடம்ப புண்ணாக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியா பேசுற? ஏண்டி ஏண்டி, உனக்கு நான் என்ன கொடுமை செஞ்சேன்டி? ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் செய்யற?
0: தண்ணி வச்சு உங்களுக்கு குளிக்க
2: வச்சேன்.
0: மருந்து போட்டு ஆத்திடலாம். டிபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க அத்த.
2: சாப்பிடுவா? ஐயோ வேண்டாம் தாயி, வேண்டாம். இதோட என்ன விட்டுடுமா, என்ன விட்டுடு. டிபன்ல ஏதாவது கலந்து வச்சு என்ன சாக அடிச்சாலும் அடிச்சிருவடி பாவி, என்ன விடுடி. ஐயோ, நாவல்லம்மா நாவல்ல.
3: வெரி குட், வெரி குட். நல்லா இருக்கு வனஜா, நல்லா இருக்கு. பிரமாதம், நல்லாவே குடும்பம் நடத்துற.
0: நீங்களா? நீங்க நீங்க எப்போ வந்தீங்க?
3: எப்போ வந்தேன்னு கேக்குறியா, இல்ல இந்த நேரத்துல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா?
0: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
3: அப்புறம் எப்படி சொல்றதா? உன் அம்மாவா இருந்தா இப்படிதான் தண்ணிய கொதிக்க வச்சு ஊத்துவியா? சொல்லு.
0: அத்தான், என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படிப்பட்டவ இல்ல.
3: நடிக்காத.
0: நான் நடிக்கல அத்தான், என் மேல தப்பா பழி போடாதீங்க.
3: அப்படியா? நீ என்ன செஞ்சன்னு உனக்கே நல்லா தெரியும். பொய் சொல்லி தப்பிக்க பாக்காத. நீ இங்க வந்ததுல இருந்து என் அம்மா மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் பாசத்தோடும் பரிவோடும் நடப்பதை பார்த்து நானே பிரமிச்சிருக்கேன். சந்தோஷமா இருந்த மாமியாரும் மருமகளும் இப்படித்தான் இருக்கணும். இத எல்லாருக்கும் பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ நேத்து ராத்திரி பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்ததுல இருந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் ஆபீஸ் போற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா
0: அத்தனையும் பாத்துட்டீங்களா?
3: ஆமா, எல்லாத்தையும் பாத்துட்டேன்.
0: ஆமாவா? ஐயோ அம்மா, மயக்கம் வருதே.
2: ஐயோ ராஜா, இங்க பாருறா மனுஜா, அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டா. பாருறா, பாருறா,
3: இதுவும் நடிப்புதாம்மா.
2: இல்லடா, உண்மையிலே மயக்கம் ஆயிட்டாடா. பாருறா,
3: மயக்கம் ஆயிட்டாளா? வனஜா, வனஜா.
0: அம்மா, அம்மா, கதவை தரம்மா.
4: யாரு வனஜா? நீயா? மாப்பிள்ள வரலையா?
0: இல்லம்மா.
4: ஐயோ, தனியா வந்த?
0: ஆமாம்மா, தனியா தான்மா வந்தேன்.
4: ஐயோ, என்னம்மா, துணைக்கு யாரும் இல்லாம ராத்திரி முழுக்க பஸ்ல தனியா வந்த? எப்படி வந்த? மாப்பிள்ள இல்லாம நீ மட்டும் தனியா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்க? என்னம்மா, என்னம்மா நடந்தது, என்ன நடந்தது?
5: அத்த, என்ன வந்தவங்கள வாசல்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
4: ஏய் வனஜா, நில்லுடி நில்லுடி. சந்தோஷமா வந்தியா இல்ல சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா? சொல்லுடி, என்னடி நடந்தது?
5: அவங்கள உள்ள வர விடுங்க அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
4: ஏய் மனஜா, ஏய் நில்லுடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடி.
5: அத்த, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க உள்ள போய் பெட்டிய வச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க அண்ணி, டிஃபன் சாப்பிடலாம். மத்தத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அத்த, நீங்க குளிக்க வாங்க, சுடு தண்ணி ஆறிட போது.
4: ஐயோ அம்மா, மாலினி, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேம்மா. ஐயோ, என் பொண்ணு தனியா வந்துக்கிறேம்மா.
5: அத்த, வெள்ளிக்கிழமையும் பொழுதுமா பொம்பளைங்க குளிச்சு முழுகி இருந்தாதான் லக்ஷ்மி குடி வருவான்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க?
0: இது நான் பேசினதாச்சே, இவளுக்கு எப்படி தெரியும்? அங்க நடந்தது இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு?
5: அத்த, பதட்டப்படாதீங்க. அவங்கள்ட்ட நம்ம பொறுமையா பேசி என்னன்னு கேட்டுக்கலாம். வந்து உட்காருங்க. தலையில எண்ணெய் தேய்க்கணும், சீயக்காய் தேய்க்கணும், சுடு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு வேலை இருக்கு அத்த.
0: என்ன, எண்ணெய் வச்சு சீயக்காய்?

0: சுட தண்ணி ஊத்தணுமா? புரியலையே, எல்லாமே அங்க நடந்த மாதிரியே இருக்கே.
1: அத்த மணியாகுது, வாங்க வந்து உட்காருங்க. அத்த
2: அம்மா மாலினி, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலம்மா என் பொண்ணுக்கு. சரி உன் இஷ்டம் போலயே, முதல்ல எனக்கு என்ன தேய்ச்சி விடு.
0: அம்மா அம்மா உட்காராதீங்க, நில்லுங்க. ஏ மாலினி, சுட தண்ணி எங்க வச்சிருக்க?
1: அதோ பாத்ரூம்ல அண்டாவில கலந்து வச்சிருக்கான் நீ.
0: அண்டாவிலையா? இரு நான் தண்ணியை தொட்டு பாக்குறேன். வெந்நீர் இதமாதான் இருக்கு, பரவாயில்லையே. சீயக்காத்தூள காட்டு பாப்போம்.
1: சீயக்காத்தூளா? அதோ டப்பாலதான் கரைச்சு வச்சிருக்க நீ.
0: சீயக்காத்தூளையும் ஒழுங்காதான் கரைச்சு வச்சிருக்கா. சரி சரி, எல்லாம் சரியாதான் இருக்கு, உன் வேலைய பாரு.
1: அண்ணி நீங்க நல்லா தானே இருக்கீங்க?
0: ஏன் இப்படி கேக்குற?
1: ஒண்ணும் இல்ல, சுடு தண்ணிய தொட்டு சுடு தண்ணியான்னு பாக்குறீங்க, சீயக்காத்தூளை தொட்டு சீக்காத்தூள் தானான்னு பாக்குறீங்க. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா என்ன?
0: ஏன் பார்த்து அப்படி கேட்ட? என் உடம்பு நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
1: சரிங்க அண்ணி.
2: ஏய் வனஜா, இந்த வாடி. என்னடி நடந்தது?
0: எல்லாம் நீ சொன்ன ஐடியா படி தான் செஞ்சேன். எனக்கு பிடிக்கல தான், ஆனா நீ சொன்னியேன்னு செஞ்சு செம்மையா மாட்டிக்கிட்டேன். அதான் சொல்லாம கொல்லாம ஓடி
2: வந்துட்டேன். கிடையாதுடி, என் மருமக மாலினி என் மனச மாத்திட்டாடி. ஐயோ, இப்ப நான் மருமக மெச்சன மாமியாருடி மாமியாருடி. நல்லா இருக்கிற என் குடும்பத்துல நீ குழப்பம் பண்ணிட்டு போயிடாதடி தாயி. ஐயோ நான் என்னடி செய்வேன்?
1: அத்த அத்த குளிக்க வாங்க. நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நானும் குளிச்சுட்டு உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு புறப்படணும்.
0: ஆபீஸ்க்கா?
1: ஆமா அண்ணி, உங்களுக்கு தெரியாதா உங்க தம்பிய கம்பெனில இருந்தே நீக்கிட்டாங்க. அவருக்கு இப்போ வேலை இல்ல, ஆனா அதே கம்பெனில எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. படிப்பு இருந்தா எப்படியும் வாழலாம் இல்லையா நீ?
0: ஆமா ஆமா. அம்மா நான் உடனே கிளம்புறேன்.
2: என்னம்மா? அம்மா வனஜா புறப்படுறியா? ஏம்மா என்னமோ திடீர்னு வந்த, உடனே புறப்படணும்னு சொல்ற, என்னம்மா?
0: ஓம் புத்திய ஓம் மருமக மாத்திட்டா, ஏன் புத்திய நாதன மாத்திக்கணும்.
2: ஓ உண்மைதான் வனஜா, நீயும் மாலினி மாதிரி படிச்சிருந்தா புத்திசாலியா பொறுமைசாலியா நல்ல குடும்பம் நடத்திருப்பம்மா. ஐயோ ஐயோ, படிச்சதா நடிக்க ஆரம்பிச்சா இந்த வாழ்க்கை இப்படிதான் தேசம் மாறி போயிடும்.
0: அத இப்போதாமா நான் உணர்றேன். டென்த் படிச்ச என்ன டிகிரி படிச்சவ போல நடிக்க சொன்னீங்க. நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளுக்கோ என்னைக்கு நான் மாட்ட போறனோ எனக்கே தெரியல.
2: அம்மா வனஜா, இந்த குடும்பத்தை விட்டுட கூடாதுன்னு தான் போய் சொல்லி நானும் அப்பாவும் உன்னை இப்படி நடிக்க வச்சோம்மா. கிடைச்ச வாழ்க்கைய விட்டுடாதம்மா. அம்மா படிப்பு விஷயமா நீ தப்பு பண்ணாலும் ஒரு நல்ல மருமகளா நீ வாழ்ந்து காட்டினாலே போதும்மா, மத்ததெல்லாம் மறைஞ்சிடுண்டி அம்மா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்?
0: உண்மைதாமா, உன் மருமக உன் மேல பாசமா இருக்காங்க, பணிவா நடந்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. உன் பேச்ச கேட்டு என் மாமியார ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். சீயக்காக்கு பதிலா மிளகாத்தூளை கலந்து கொதிக்க கொதிக்க சுட தண்ணி ஊத்திட்டேன். கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடியா துடிச்சிட்டாங்க. இந்த கொடுமைய வேற அவர் நேர்ல பாத்துட்டாருமா, அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம
2: ஓடியான்ட்டேன். கொடுமைய நான் கேள்விப்பட்டிருக்க, மருமக கொடுமை அதுவும் என் பொண்ணு மூலமா ஏற்பட்டதை நினைச்சா ஐயோ வெக்கப்படுறேன்டி, வேதனைப்படுறேன்டி. ஐயோ நீ என் பொண்ணாடி, ஐயோ எனக்கு வந்த மருமகன் எனக்கு இப்படி செஞ்சிருந்தா நீ சும்மா விடுவியாடி. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வனஜா. நீ உடனே புறப்பட்டு போயிடுமா போயிடு.

0: நீங்க ஒண்ணு தள்ள வேண்டாம், என் மனைவிய நானே கூட்டிட்டு போறேன்.
1: மாப்பிள்ள நீங்களா?
0: ஆமா அத்தை, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பு விஷயத்துல பொய் சொல்ல வச்சதும் நீங்க தான், வக்கர புத்திய உருவாக்கினதும் நீங்க தான். அத்தை, தான் அதிகமா படிக்கலங்கிறது வனஜாவோட மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையா மாறி இருக்குது. அதுக்கு தூபம் போடுற மாதிரி நீங்க இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தன்னுடைய படிப்பு விஷயத்தை மறைக்கத்தான் அவ கொடூரமான கொடுமைகளை செய்ய துணிஞ்சுக்கா. இனிமே அவளுக்கு புத்தி சொல்றத நிறுத்துங்க அத்தை. வனஜா புறப்படு, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம்.
2: மாப்பிள்ள மாப்பிள்ள, எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருக்க மாப்பிள்ள.
0: உங்க வீட்டு மருமக உங்களுக்கு இனிய மருமகளா இருக்கும் போது எங்க வீட்டு மருமக எங்களுக்கு இனிய மருமகளா இருக்கணும்ல. வனஜா, படிப்பு ஒரு குவாலிபிகேஷன் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில நாம நல்லவங்களா மனிதாபிமானத்தோடு எல்லார்கிட்டையும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கறவங்களா இருக்கணும்.
3: என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்வேன்.
0: அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டாங்க, அவங்க சொல்லித்தான் உன்னை கூப்பிட்டு போக வந்தேன். வா வனஜா கிளம்பலாம்.
2: கோயில் மணியே அடிக்குது மாப்பிள, என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருவீங்கல்ல.
0: சரி அத்த, நாங்க போயிட்டு வரோம்.
3: அம்மா நான் போயிட்டு வரேம்மா.
2: போயிட்டு வாம்மா என் செல்லம்.
0: சரிங்க அத்த, இனிமே அவ உங்க மக இல்ல, இனிமே அவ எங்க அம்மாவுக்கு ஏத்த எங்க வீட்டு மருமக.
4: நாடக மலரில் நேர்கள் இதுவரை கேட்டது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மாப்பிள்ளை ராஜாவாக ஏ கந்தன் ஆறுமுகம், ராஜாவின் தந்தை சத்தியமூர்த்தியாக வி எஸ் பாலதண்டாயுதம், ராஜாவின் தாயா சாரதாம்பாளாக கே எஸ் தில்லைராணி, ராஜாவின் மனைவி வனஜாவாக கே ஜாஸ்மின், ராஜாவின் மாமனார் கணபதியாக பி செல்வநாதன், ராஜாவின் மாமியார் கல்யாணியாக ஆர் விஜயலட்சுமி, மருமகள் மாலினியாக எம் அன்பரசி ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது ஒலிப்பது திரைகானம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அண்ணனுக்கு ஜெய படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்வி பாலசுப்ரமணியம், சித்ரா.

அண்ணனுக்கு ஜே படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை தொடர்ந்து மனோ குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் இதயத்தை திருடாதே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் பெண் புத்தி முன்புத்தி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா.

நிகழ்ச்சிகள் அடுத்து அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெற்ற படம் பொங்கி வரும் காவேரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இதமான பாடல்கள் ஒலி உலா வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் சிவா படப்பாடல்.

Honorable

Right.

நிகழ்ச்சிகளினை எங்க தம்பி படத்திற்காக ஒழிப்பது அருண்மொழி உமாரமணன் குரல்கள்.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிப்பது உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.2 டிகிரி செல்சியஸ். பதிவான மழை அளவு 0.1 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையம். திருநாய்கள் தொல்லை. பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை. நாளை காலை 8:02 மா போ சிவஞானம் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 9:00 அரங்கிசையில் ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் வித்யாபாரதி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் ஸ்வாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மீன்வளத்துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழிலில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். தொடர்ந்து யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பாலராஜ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொகுப்பு எம் விஜயகாந்த் அவர்கள், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் கன்னட மொழி பாடல் இயற்றியவர் தொட்டே ரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்தவர் பி ஆர் கீதா.